அதையும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. கியூபெக் தேர்தல் பிரச்சாரம் அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்ற நிலையில் அக்டோபர் 5 நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்னதாக வாக்காளர்களிடம் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க தலைவர்களுக்கு இன்னமும் ஒரு வாரம் மட்டுமே உள்ளது. முற்கூட்டிய வாக்களிக்கும் 2 மற்றும் இறுதி நாளான இன்று வாக்காளர்கள் காலை 9:30 முதல் இரவு 8 வரை முன்கூட்டிய வாக்களிப்பில் கலந்து கொள்ளலாம். நேற்று முற்கூட்டி வாக்களித்தவர்களில் சுகாதாரம், பொருளாதாரம், மொழி மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற பிரச்சினைகள் தங்கள் வாக்கில் முக்கிய பங்கு வகித்ததாக தி கனேடியன் பிரஸ் பத்திரிகையிடம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வார இறுதியில் தேர்தல் பிரச்சார பாதையில் தேர்தலில் அமெரிக்காவின் தலையீடு குறித்த பேச்சுக்களே ஆதிக்கம் செலுத்தியிருந்தன. கனடாவை பலவீனப்படுத்த இறையாண்மைவாத கட்சியான பார்ட்டி குபேக்குவாவுக்கு அமெரிக்க அதிகாரிகள் ஆதரவளிக்கக்கூடுமென்ற கிறிஸ்டின் ஃப்ரெஷெட்டின் கூற்றுக்களை அவரது போட்டியாளர்கள் விமர்சித்திருக்கின்றனர். ரஷ்ய அதிகாரிகளினால் கடத்தப்பட்ட யுக்ரைனிய குழந்தைகளை திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கும் நோக்கில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று டொரண்டோவில் உலகளாவிய கூட்டத்தை நடத்துகின்றார். ஐரோப்பிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள் பங்கேற்கும் இந்த 2 கூட்டத்தில் ரஷ்யாவின் சிறைப்பிடிப்பில் இருந்து விடுதலையாகி திரும்பிய யுக்ரைனியர்களின் கருத்துக்களும் கேட்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2022 ரஷ்யா முழுவீச்சிலான படையெடுப்பை ஆரம்பித்ததிலிருந்து கடத்தப்பட்ட யுக்ரைனிய குழந்தைகளை திரும்ப கொண்டுவர பணியாற்றும் நாடுகளில் சர்வதேச கூட்டமைப்பை 2024 ட்ரூடோ அரசாங்கம் யுக்ரைனுடன் இணைந்து ஆரம்பித்திருந்தது. இந்த முயற்சிகளின் விளைவாக நூற்றுக்கணக்கான குழந்தைகள் திரும்ப கொண்டுவரப்பட்டிருக்கின்றனர். மேலும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள யுக்ரைனிய பகுதிகளில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட பொதுமக்கள் மற்றும் போர்க்கைதிகளை மீட்பது வரையிலும் இந்த நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதலுக்கு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே தீர்வு காண முடியும் என ஈரான் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஈரான் முன்வைத்திருந்த முன்மொழிவை நிராகரித்ததாக தெரிவித்திருக்கின்ற பின்னணியில் ஈரான் இந்த நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கின்றது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி சமூக ஊடகப் பதிவொன்றில் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் முன்வைத்திருக்கின்ற நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என தெரிவித்தார். இந்த நெருக்கடியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை எட்டுவதே என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடர் இடம்பெற்று வரும் நிலையில் கட்டார் மத்தியஸ்தம் மூலம் அமெரிக்காவிடம் ஈரான் இந்த முன்மொழிவை கையளித்திருந்தது. குறித்த முன்மொழிவின் அடிப்படையில் 7 ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் பிராந்தியத்தில் இடம்பெறும் மோதல்களை நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க முடியும் என ஈரான் தெரிவித்திருந்தது. எனினும் ஈரான் மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருப்பதாலேயே இந்த முன்மொழிவை முன்வைத்திருப்பதாக கூறிய டொனால்டு டிரம்ப் அதனை நிராகரித்ததாக ஊடகவியலாளரிடம் தெரிவித்திருந்தார். அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தும் தளத்திலிருந்து சில நிமிட தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 3 வாகனங்களில் அதிகாரிகள் வெடிபொருட்களை கண்டெடுத்ததை தொடர்ந்து பயங்கரவாத குற்றச்சாட்டுகளின் பேரில் 5 பேர் கைது செய்யப்பட்டதாக பிரித்தானிய தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த வெடிகுண்டு சதி திட்டத்தில் ஈரானின் ஈடுபாடு குறித்து பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு காவல்துறை விசாரித்து வருகின்றது. வாகனங்களில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை புலனாய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். அவை மேம்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகளுடன் ஒத்துப்போகின்றன என்பதே ஆரம்பகட்ட கருத்தாக அமைந்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க விமானப்படையின் பணிகளை மேற்கொள்ளும் RFA போர்ட்டை நோக்கி 3 சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் பயணிப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பொதுமக்கள் பலர் கவனித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததால் சந்தேகிக்கப்பட்ட இந்த சதி திட்டம் தற்செயலாக முறியடிக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை வீரர் உமேஷ் தரங்க பங்கேற்கும் ஈட்டி எறிதல் போட்டி இன்று ஜப்பானில் நடைபெறுகின்றது. சர்வதேச போட்டிகளில் அண்மை காலமாக சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி வரும் உமேஷ் தரங்க இம்முறை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கைக்காக தங்கப்பதக்கத்தை வெல்லும் இலக்கோடு களமிறங்கியிருக்கின்றார். இந்நிலையில் உமேஷ் தரங்கவின் இன்றைய போட்டியை இலங்கை விளையாட்டு ரசிகர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்போடு கவனித்து வருகின்றது. இலங்கைக்கு மேலும் ஒரு ஆசிய அளவிலான தங்கப்பதக்கத்தை அவர் பெற்றுத் தருவாரா என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது அதிகரித்து காணப்படுகின்றது.

0: CMR Tamil HD 101.3 Number 1 Super Hit Music Station www.tamilhd2.com
1: கனடாவின் முதல் தமிழ் HD CMR CMR தமிழ் FM இப்பொழுது HD 1 24 மணி நேரமும் தமிழ் ஒலிபரப்பை கேட்டு மகிழ CMR தமிழ் HD HD 2 அலைவரிசையில் இணையத்தில் கேட்க tamilfm.com தொலைபேசியில் கேட்டு மகிழ 647-361-1855
2: அடுத்து வரும் ஒரு மணி பொழுது உங்கள் பொழுது.
3: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இந்த வாரத்தின் நிறைவிலே உலகில் ஒரு நாட்டிலே தேவாலயம் ஒன்றில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த மிகப்பெரிய வழிபாட்டின் போது

0: அல்ல, தேவாலய வழிபாடில் ஒரு நாட்டில் கடந்த வார சனிக்கிழமை இடம்பெற்ற பாரிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் பல பேர் கொல்லப்பட்ட செய்தி வெளியாகியிருந்தது. குறிப்பாக 17 பேருக்கு மேற்பட்டோர் இறந்த செய்தி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடந்த வாரம் சனிக்கிழமை உலகில் ஒரு நாட்டில் இடம்பெற்ற பாரிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றின் காரணமாக பதினேழு பேருக்கு மேற்பட்டோர் இறந்த செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது. எந்த நாட்டில் இந்த பாரிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது? 3 வினாக்கள், 1 ஆஸ்திரேலியா, 2 தென்னாப்பிரிக்கா, 3 அர்ஜென்டினா. கடந்த சனிக்கிழமை இரவு ஒரு மதுபானசாலையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 17 பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த சம்பவம் எந்த நாட்டில் இடம்பெற்றது என்பதுதான் கேள்வி. 1 ஆஸ்திரேலியா, 2 தென்னாப்பிரிக்கா, 3 அர்ஜென்டினா. தென்னரைக்கோள நாடுகளில்தான் இடம்பெற்றது. நேர்களே, தென்னரைக்கோள நாடுகளில்தான் இடம்பெற்றது. அந்த தென்னரைக்கோள நாடுகளில் எந்த நாட்டில் இடம்பெற்றது என்பது கேள்வி. 1 ஆஸ்திரேலியா, 2 தென்னாப்பிரிக்கா, 3 அர்ஜென்டினா.
1: உலகின் முதல் தமிழ் HD CMR துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR 101.3.
2: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
5: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
6: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: இந்த பாடல் SP சரண், ரவிசங்கர் மற்றும் ஜே சின்னா, சத்யா, மதி, மூர்த்தி, ரமேஷ், கண்ணன் ஆகியோரது விருப்பத்தில், மற்றும் ஆஸ்திரேலிய விஜய.

அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 8:22 நேர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் வினாக்களுக்கு விடை தருவதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6644-2222.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டிஎன்னில் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களே, ஒரு நாட்டிலே கடந்த சனிக்கிழமை பாரிய அளவிலான ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் காரணமாக, அது நாங்கள் ஆரம்பத்தில் 17 பேர் என்று சொன்னார்கள், இப்பொழுது இறுதியாக இப்போது வந்த ஒரு முடிவின்படி, இன்றைய முடிவின்படி 28 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த நாடு உலகத்தில் மிக அதிக அளவிலான வன்முறைகள் நடைபெறுகின்ற நாடுகளின் பட்டியலில் ஒரு முன்னணி வகிக்கின்ற நாடு. உலகத்தில் மிக அதிகளவு வன்முறைகள் இடம்பெறுகின்ற நாடுகளின் பட்டியலில் இந்த நாட்டை கை உயர்த்தி கொண்டு சொல்லலாம் முதல் நாடு என்று. அந்தளவு ஒரு வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற நாடாக மாறியிருக்கின்றது. அந்த நாடு எது? கடந்த வாரம் சனிக்கிழமை ஒரு மதுபான சாலையில் ஏற்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். வெளியில் இருந்த வாடிக்கையாளர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திய அந்த கும்பல் பின்னர் மதுபான சாலையின் உள்ளே நுழைந்து அங்கிருந்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக இந்த நாட்டுக்கு ஒரு கெட்ட பெயர் இருக்கின்றது. அதிகளவிலான வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுகின்ற நாடுகளின் பட்டியலில் இந்த நாட்டுக்கு ஒரு முதலிடம் இருக்கின்றது என்று சொல்லலாம். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த நாடு எது? கடந்த வாரம் சனிக்கிழமை பாரிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்ற அந்த நாடு எது என்பது கேள்வி. ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா இப்போது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம்.
1: வணக்கம் பாசன், இது பஞ்சாச்சன் பேசுகிறேன்.
0: வருங்கள் பஞ்சாச்சன்.
1: இது தென்னாப்பிரிக்கா, ஜோனஸ்பர்க்கு பக்கத்தில் நடந்துடும். சனிக்கிழமை 8 பேர் வந்தவையாம் எல்லாம் ஐக்கிய போட்டு சொன்னால வந்து சுட்டுத்தன சொல்லிடும். சராசரியாக தென்னாப்பிரிக்கால 60-70 பேர் ஒரு நாளைக்கு சாவினோம் அப்படிப்பட்ட வன்முறைகளால். தகவல் அறிஞன், நன்றி. வணக்கம் வாசன்.
0: உலகத்திலேயே அதிக வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுகின்ற நாடுகள் என்றும் இந்த நாடுகளை சொல்லுகின்றார்கள். என்ன,
1: ஒரு நாளைக்கு 60-70 பேர் இப்படி வன்முறைகள் சாயணம் என்றா அப்ப வருஷத்துல 30 பேர் சாயணம் பார்க்க வேண்டிய சராசரியா.
0: நன்றி நன்றி
1: நன்றி
0: கொண்டமைக்கு. இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: யா, சொல்லுங்கள்.
2: தென்னாப்பிரிக்கா நேற்று காலையிலிருந்து 10 பேர்
0: மொத்தம் 28 பேர். நன்றி ஜெயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம். சந்திரன் வாருங்கள்.
3: உண்மையிலே ஒரு பரிதாபமான செய்தி என்னன்னா, அதில் வந்து ஒரு பெண்மணி வந்து கற்பிணி பெண்ணியன் கற்பிணி என்று கல்விப்படுத்தேன். உண்மையிலே கவலையான விஷயம். அடுத்தவர்கள் கூட என்ன சித்தமான பாலைவன் தேசியா எல்லாம் கேட்டுருக்கேன். பிடிச்ச வாழல அந்த செந்தான பூவே செந்தான பூவே நன்றி வாழ்க்க வேண்டாம் நிகழ்ச்சியை கொடுக்க வேண்டும் வாழ்க்கை வந்ததும். அதனால
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். மதன் சொல்லுங்கள்.
4: தென்னாப்பிரிக்கா தான் பாசன், அதுதான் இது வன்முறை நடக்கின்ற இடம்.
0: நன்றி மதன், நன்றி
4: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வாசன், நான் மொரின்.
0: மொரின் சொல்லுங்கள்.
5: தென்னாப்பிரிக்கா.
0: தென்னாப்பிரிக்கா தான். நன்றி மொரின், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: மாலை வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் மாலை வணக்கம்.
6: இது வந்து தென்னாப்பிரிக்கா தான், நெல்சன் மண்டேலா இருக்கும்போது கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆத்துட்டு கால மாதிரி ஆகி போச்சு போல் இருக்கு. கஷ்டம்தான், என்ன பண்றது. நன்றி வணக்கம்.
0: நன்றி ரமேஷ், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா, அந்த தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
7: இது தென்னாப்பிரிக்காலாம் ஜோனஸ்பர்க் அருகில வெல்டேலா அந்த அந்த கிராம பகுதியிலாம் இது நடந்திருக்கு. வெல்டேலா அப்படிங்கிற ஒரு ஒரு கிராமம் நினைக்கிறேன். நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாக இருக்குது, செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், பங்கு பெற்றோம். நன்றி
0: நன்றி நன்றி தேவகுமார். ஆமாம், அது சரியான விடை தென்னாப்பிரிக்கா என்பதுதான். இந்த கேள்வியை கொண்டு வந்ததன் நோக்கமே என்னவென்றால், தென்னாப்பிரிக்கா தான் உலகத்தில் அதிக கொலை விகிதங்கள் இடம்பெறுகின்ற நாடு அல்லது வன்முறைகள் இடம்பெறுகின்ற நாடு என்ற பட்டியலின் முதலிடத்தில் இருக்கின்றது. இந்த தென்னாப்பிரிக்க நாட்டில் தற்போது இடம்பெறுகின்ற பல்வேறு விதமான வன்முறைகளுக்கு அங்கிருக்கக்கூடிய ஒரு கும்பல் காரணம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியாக அந்த நாட்டில் இடம்பெற்று வருவதனால் இப்போது மக்கள் மிகப்பெரிய அச்சத்தில் இருப்பதாகவும் சொல்கின்றார்கள். வன்முறை எங்கு எந்த வேளையில் எந்த இடத்தில் வெடிக்கும் என்பது கூட யாராலும் முன்னறிவிப்பு செய்ய முடியாத நிலையில் ஒரு பதட்டமான சூழல் அந்த நாட்டில் நிலவி வருவதாகவும், தென்னாப்பிரிக்க நாடு உலகத்தில் பல்வேறு நாடுகளது பிரச்சனைகள் தொடர்பாக அதிக கரிசனை செலுத்தி வருகின்ற நாடு, காசா பிரச்சனை, உக்ரைன் பிரச்சனை என்று பலவற்றிலும் ஒரு நடுநிலைமை வகிக்க வேண்டும் அல்லது சர்வதேச நீதிமன்றங்களை நாட வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகின்ற நாடு, அந்த நாட்டில் இப்போது இவ்வாறான வன்முறைகள் வெடித்திருப்பது ஏதோ ஓரிடத்தில் தவறு இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டுகின்றது. அந்த தவறை அந்த அரசாங்கம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போது உலகத்தில் சமாதானத்தை விரும்புவோர் சொல்லுகின்ற அல்லது கேட்கின்ற ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது.
8: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ், மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca.
9: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

இவர்களை தென்னாப்பிரிக்காவில் இவ்வாறான மிகப்பெரிய வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுவதற்கு பல காரணங்களை சொல்கின்றார்கள். அங்கு நிலவும் தீவிரமான பொருளாதார சமத்துவமின்மை, வரலாற்று ரீதியான பின்னணி, பலவீனமான நீதித்துறை கட்டமைப்பு என்று பலவற்றை சொல்லுகின்ற அதே வேளை அங்கு பொருளாதார நிலை மிக மோசமடைந்திருக்கின்றது. வறுமை தாண்டவம் ஆடுகின்றது. குறிப்பாக மிக அதிக பொருளாதார சமத்துவமின்மை கொண்ட நாடு என்ற ஒரு வடு தென்னாப்பிரிக்காவுக்கு இன்றல்ல மிக நீண்ட காலமாக இருக்கின்றது. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் மிக நீண்ட இடைவெளி இருக்கின்றது. அதேவேளை இளைஞர்களிடையே வேலையின்மை மற்றும் வறுமை தாண்டவம் ஆடுகின்றது. இன ஒதுக்கல் ஆட்சியின் வரலாற்று வடுக்கள் இன்றும் தொடர்கின்றன. அது முடிவடைந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கின்றோம், ஆனால் இன்றும் தொடர்கின்றன. பலவீனமான நீதித்துறை மற்றும் ஊழல் மிக அதிகமாக நிலவுகின்ற நாடுகளில் ஒன்றாக இருக்கின்ற அதே வேளை நேர்களே, போதைப்பொருள் மற்றும் மதுபான துஷ்பிரயோகங்கள் தாண்டவம் ஆடுகின்றன. என தலை விரித்தாடுகின்றனவோ ஏதோ சொல்வார்கள், அப்படி தாண்டவம் ஆடுகின்றன. சட்டவிரோத ஆயுதங்களின் புழக்கம் மற்றும் வன்முறை கும்பல்கள், கேங்ஸ்டர்ஸ் மிக அதிகளவு அந்த நாட்டில் பல நகரங்களில் இருக்கின்றார்கள். இவ்வாறான பல விளைவுகளின் காரணமாகத்தான் தென்னாப்பிரிக்காவில் இப்போது கடுமையான வன்முறைகள் இடம்பெற்று வருகின்றது. தென்னாப்பிரிக்காவின் இப்போ ரமேஷ் சொன்ன நெல்சன் மண்டேலா இருந்த காலத்தில் கொஞ்சம் அமைதி நிலவியது போல் தெரிந்தது, ஆனால் இப்போது சிறில் ராமபோசா என்பவர் தான் இப்போது தென்னாப்பிரிக்காவின் அதிபராக இருக்கின்றார். அவர் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கின்றார். 2018 முதல் அதிபராக பொறுப்பேற்ற அவர் 2024 ஜூன் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இரண்டாவது முறையாக தென்னாப்பிரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இவர்களது ஆட்சி முறையில் ஏதும் திருப்தியின்மையா என்று பல கேள்விகள் எழுகின்றன. தென்னாப்பிரிக்க நாடு பொதுவாக இலங்கையர்கள் டிரான்சிட் ஏரியா, பல நாடுகளுக்கு முகவர்கள் மூலம் செல்லுபவர்கள் தென்னாப்பிரிக்காவில் நீண்ட நாட்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பது நேர்கள் அறிந்தது தான். தென்னாப்பிரிக்காவில் நீங்கள் சென்றால் இலங்கையர்கள் பலர் தென்னாப்பிரிக்காவில் பல இடங்களில் இப்போது வேலை பார்க்கின்றார்கள். இந்திய நாட்டவர்கள், இலங்கை நாட்டவர்கள் பலரும் அங்கிருக்கின்றார்கள். நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.

நேர்களை, ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இப்போது மிக மும்மரமாக நடைபெற்று வருகின்றன. பல்வேறு விதமான சாதனைகள் சாதனை பட்டியல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த வண்ணம் இருக்கின்றன. கிரிக்கெட் போட்டிகள் என்று இப்போது ஒரு களை காட்டியிருக்கிறது இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இந்த வருடம் ஜப்பானில் நடைபெறுவது எல்லோரும் அறிந்ததுதான். கேள்வி என்னவென்றால், ஜப்பானின் எந்த நகரத்தில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஜப்பானின் எந்த நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? 1 டோக்கியோ, 2 ஜொக்கஹாமா, 3 நாகாயோ. 1 டோக்கியோ, 2 ஜொக்கஹாமா, 3 நாகாயோ. எந்த நகரத்தில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் வினா. அலையுங்கள் 416-644-6222. அடுத்து ஒலிக்கின்றது பாத காணிக்கை திரைப்பட பாடல். பிபி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் ஒலிக்கின்றது. இந்த பாடலுக்கு தங்களது விருப்பத்தை தெரிவித்திருந்த நேர்கள் ரவிசங்கர், வெண்பா, மூர்த்தி, கண்ணன், சின்னா, இதயன், பவான், சிவலிங்கம், மொரின், காசிநாதன், இவர்களது விருப்பத்தில் இந்த பாடல் வருகிறது.

0: ராஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர். ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

0: நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேர நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த வினா கடினமான வினா இல்லை நேர்களை, மிக இலகுவான வினாவை கொண்டு வந்திருந்தோம். தற்போது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டி ஒரு நகரத்தில் இப்போது களை கட்டியிருக்கின்றது. அந்த ஏசியன் கேம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் பொதுவாக ஆசிய நாடுகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கின்றீர்களே. பல்வேறு விதமான சாதனை பட்டியல்கள் என்று அது நீளும். இவ்வாறான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஜப்பானில் நடைபெறுகிறது. ஜப்பானின் எந்த நாட்டில் இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன? அழைக்கலாம் 416-644-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நீங்கள் விடை தரலாம். நாங்கள் உங்களுக்கு இலகுவாக 3 விடைகள் தருவோம். 1 டோக்கியோ, 2 ஜொக்ககாமா, 3 நாகாயோ. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பஞ்சாட்சரம் சொல்லுங்க.
1: இது நாகோயோ. அங்கேதான் நடக்குது. அக்டோபர் 4 தானே கடைசி நாள். இப்போ இதுவரையில் சீனா தான் முன்னாடி நிற்கிற பழக்கப்பட்டியல்ல.
0: ஆசிய விளையாட்டு போட்டி என்றால் ஜம்பாவான் அவர் தான்.
1: அதுதான் அது அது தடுப்பு நடத்துகிற நாடு ஜப்பான் ரெண்டாக தான் வேணும். இங்கே இந்தியாவிலிருந்து போயிருக்கிற மல்யுத்தங்கள், துப்பாக்கி சொல்றது, தடைகளை போகாது வந்து அவையும் பழக்கங்கள் எடுத்திருக்கிறோம். நான் அவை கிட்டத்தட்ட பின்னுக்கு தான் நிற்கிறேன், 9-10 இடத்துல. நன்றி வாசன்.
0: இந்தியாவும் சாதனை படைக்குது, இலங்கையின் சாதனை படைக்குது போட்டி அல்ல.
1: நன்றி
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. தேவமார்.
0: தேவமார் சொல்லுங்க.
2: நாகாயோ.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம். வணக்கம்.
3: வணக்கம். நன்றி.
0: யா சொல்லுங்க.
3: நகோயா.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்க.
4: இது வந்து நாகோயாங்கிற நகோயா தான். இந்தியாவும் இலங்கையும் சாதனை படைச்சது நல்லதுதான். ஒலிம்பியில கொஞ்சம் படைங்கப்பா.
0: இதுல படைச்ச என்ன செய்யற என்ன?
4: இங்க வந்து கொஞ்சம் படைங்கள.
0: ஆனா ஒலிம்பிக்கு ஒரு முன்னோடி பயிற்சி களமாகத்தான் இந்த ஏசியன் கேம் இருக்கும்.
4: ஆமா இருக்குது. அதான் மறந்துடுறாங்களே, கப்பு வாங்கிட்டு போயிறாங்க. அதான் ஒன்னு ரெண்டு அப்பப்போ தலைகட்டினா கூட ஓகே தான். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நீர். வணக்கம்.
5: வணக்கமா. சந்திரன்.
0: சந்திரன் சொல்லுங்க.
5: ஓ அது நாகோயா. ஆனா அந்த நாகோயா நினைக்கிறேன் 2 சுவாமி இது வந்தது நினைக்கிறேன். அப்படியா இல்லவா?
0: சுனாமி நாகோயா நகரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குத்தான். ஆனால் கூட சுனாமி வர்றது இங்கே இந்த ஜப்பான் டோக்கியோ எல்லாம் ஒரு கரையோர பிரதேசங்கள் தானே. ஜொக்ககாமா
5: தெரியும்.
0: சுனாமி ஜப்பான்ல தானே தோட்டம். சுனாமி என்ற பேரு ஜப்பான் தானே.
5: சந்திரன். நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். மதன் வணக்கம். பாருங்க.
6: வணக்கம். வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: ஓ பவன் வாருங்கள். எங்க முதல் கேள்விக்கு ஓடி
7: ஒழிச்சிட்டீங்க?
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அது சரியான விடை நாகோயா என்பதுதான் சரியான விடை. இந்த நாகோயா நகரம் பொதுவாக வெள்ளப்பெருக்கால் அடிக்கடி பாதிக்கப்படுகின்ற நகரங்களில் ஒன்று. பொதுவாக ஜப்பானின் நகரங்கள் எல்லாமே ஒரு மலை பிரதேசத்தை சார்ந்து அடுத்திருக்கக்கூடிய நகரங்கள். அதன் காரணமாக இந்த பிரதேசங்களில் பொதுவாக வெள்ளப்பெருக்குகள் அடிக்கடி ஏற்படுவதுண்டு. இப்போ சந்திரன் கேட்டார் அடியே அங்கு சுனாமி ஏற்பட்ட விடயம் தொடர்பாக, மிகப்பெரிய வெள்ளப்பெருக்குகளால் பாதிக்கப்படுகின்ற நகரங்களில் ஒன்றாகவும் இந்த நாகோயா இருக்கும். அதே வேளை ஜப்பானின் ஒரு நான்காவது மிகப்பெரிய சனத்தொகை கூடிய நகரங்களாகவும் விளங்குகின்றது. ஜப்பானில் மிக கூடுதலான குடித்தொகை கொண்ட நகரம் எதென்று கேட்டால் அது டோக்கியோ. டோக்கியோ நகரம் மிக பிரம்மாண்டமான சனத்தொகை கொண்ட நகரங்களில் ஒன்றாக விளங்குகின்றது உலகத்திலே. இரண்டாவது யோக்கோஹாமா, மிக கூடுதலான சனத்தொகை கொண்ட நகரம். மூன்றாவது ஒசாக்கா. நான்காவது நாகோயா. இந்த நாகோயா நகரத்தில் அடிக்கடி பாரிய அளவிலான வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு அந்த நகரம் அல்லோலகல்லோலப்படுவதுண்டு. அதற்கு காரணம் இந்த நகரம் இருக்கின்ற பகுதி மிகப்பெரிய மலை பிரதேசங்களை அடுத்து இது அமைந்திருப்பதனால் வங்காளதேசம் போன்று வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்படுகின்ற ஒரு நகரமாக இது விளங்குகின்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை பொறுத்தவரையில் தற்போது தங்க பதக்க பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது சீனா, இரண்டாம் இடத்தில் இருப்பது ஜப்பான், மூன்றாவது இடத்தில் இருப்பது தென்கொரியா, நான்காவது இடத்தில் உஸ்பெக்கிஸ்தான், ஐந்தாவது இடம் கஜகஸ்தான், ஆறாவது இடம் தாய்லாந்து ஆகிய நாடுகள் பதக்கப்பட்டியலில் முன்னணி வகிக்கின்றன. இலங்கை இந்திய நாடுகளும் அவ்வப்போது பல்வேறு விதமான போட்டிகளில் சாதனைகள் படைத்து வருவதால் தான் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் முதன்மை பெற்றிருக்கின்றது. நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் இப்பொழுது 8:48.
6: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
8: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
8: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
8: சுகந்தன், 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
9: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
10: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
9: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, GT Brokers.ca.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் அடுத்தொரு பாடலுடன் இணைந்திருக்க போகின்றோம். சத்யா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை பல நேர்களும் விரும்பி கேட்டிருந்தார்கள். அந்த நேர்களது பெயர் விவரங்கள் இப்போது வருகிறது. நேர்களே, எங்களது திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல நேர்கள் பாடல்கள் விரும்பி கேட்டிருந்தார்கள். அந்த வகையில் இந்த பாடல் எஸ்பி சரண், நோர்வேஜியா மற்றும் ஜே மதி, ரமேஷ், தேவகுமார், சத்யா, இதயன், சிவலிங்கம், ஹரிணி, விஜயன், காசிநாதன், சுதா ஆகியோரது விருப்பத்தில் ஒலிக்கின்றது பாடல். சத்யா திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்பதற்கு முன்னர் நாங்கள் ஒரு சின்ன இடைவேளை.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

நேர்களே, இந்த வேளையிலே சில தகவல்களை தந்து கொண்டு நாங்கள் விடைபெற இருக்கின்றோம். கனடாவில் டீசல் எரிபொருள் விலையை குறைக்கவும் எதிர்காலத்தில் நாட்டுக்கு தேவையான எரிபொருள் தட்டுப்பாடின்றி மலிவான விலை கிடைப்பதை உறுதி செய்யவும் டீசல் மீதான கூட்டாட்சி வரிகளை ரத்து செய்யவும் புதிய திட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவரும் கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவருமான பியர் பொலியே முன்மொழிந்திருக்கின்றார். கனடா தனது தேசிய தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவு டீசலை உற்பத்தி செய்கிறது. எனினும் உள்நாட்டு போக்குவரத்து பாதைகளில் உள்ள தடைகள் காரணமாக சில பிராந்தியங்கள் அமெரிக்க இறக்குமதியை நம்பியிருக்க வேண்டிய சூழல் உள்ளதாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சி தெரிவித்திருக்கின்றது. கனடாவின் நோவாஸ்கோசியாவில் அமைந்துள்ள கேப் பிரெண்டன் ஹைலேண்ட்ஸ் தேசிய பூங்காவில் உலாவி வந்த ஓநாய் வகையைச் சேர்ந்த ஒரு வனவிலங்கொன்றை பூங்கா அதிகாரிகள் சுட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய சந்தையை நோக்கி தனது பார்வையை இப்போது கனடா திருப்பி வருகின்றது. அமெரிக்காவுடனான வர்த்தக மோதல் நீடித்து வரும் நிலையில் இன்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த கனடா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதேவேளை நேர்களே, பல்வேறு விதமான உலகளாவிய ரீதியிலான பல செய்திகள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்ற அதேவேளை எபோலா பரவல் காரணமாக பயண மற்றும் குடியேற்ற கட்டுப்பாடுகளை கனடா மேலும் 60 நாட்களுக்கு நீடித்திருக்கின்றது. ஹொங்கோ ஜனநாயக குடியரசின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின்படி 8000 மேற்பட்ட வைரஸ் பாதிப்பு சம்பவங்கள் கொங்கோ குடியரசு நாட்டில் பதிவாகி இருக்கின்றது. உகண்டா, தெற்கு சூடான் மற்றும் கொங்கோ ஜனநாயக குடியரசு ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கனடாவுக்கு பயணம் செய்வதற்கு மே மாதம் முதல் கனடா தடை விதித்திருக்கின்றது. இந்த கட்டுப்பாடுகள் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் முடிவடைந்த நிலையில் அவை நவம்பர் 27 வரை நீடிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட 3 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கான செல்லுபடியாகும் விசாக்கள் மற்றும் பயண அனுமதிகள் உள்ளிட்ட குடியேற்ற ஆவணங்கள் தொடர்ந்து இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் 1000+ நிச்சயமற்ற நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதில் கனடாவில் வசிப்பதற்கான அனுமதி ரெசிடென்சி பெற்றிருந்தும் தற்போது கனடாவில் இல்லாதவர்களும் அடங்குகிறார்கள். பாதிக்கப்பட்ட 3 சாராத வெளிநாட்டினராக இருந்தால் கடந்த 21 கொங்கோ ஜனநாயக குடியரசில் இருந்தவர்கள் கனடாவுக்கான விமானத்தில் ஏறவோ அல்லது கனடா வழியாக பயணம் செய்யவோ முடியாது. அதேவரை தெற்கு சூடான் மற்றும் முகண்டாவிலிருந்து வருபவர்கள் 21 தனிமைப்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஏதேனும் ஒன்றில் தங்கியிருந்த கனேடிய குடிமக்கள், நிரந்தர குடியுரிமை பெற்றவர்கள் கனடாவுக்கு திரும்பியதும் 21 தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கனேடிய சுகாதார அமைச்சகம் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. அந்த தகவல்களுடன் நாங்களும் விடைபெறும் நேரம் இதுவரை. நேரமும் நில்பல் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். குறிப்பாக பஞ்சாட்சரம், நோர்வே ஜெயா, டொன்மில் சந்திரன், மதன், மொரின், மூர்த்தி மற்றும் ரமேஷ், தேவகுமார், வன்குவர் பவான் ஆகியோருக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களை, இதுவரை காற்றலை வழிய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5% இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
8: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
9: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்குட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
10: நாள் முழுவதும் முளைத்து கழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ. 416-759-2600. 416-759-2600.
11: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
12: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
11: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
12: 416-489-2000. GTA கிரெடிட்.
13: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
12: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
13: 905-417-6069.
12: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
14: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
15: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. Markham Steel Sill, Castle Rock Developments பெருமையுடன் வழங்கும் Fair Tree on the Forest, two-story townhomes, இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ். விலைகள் 798,888 முதல். Final phase, flexible deposit, assignment options உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810, 416-732-1810.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: டியூட்டோரியல்
3: வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
4: கற்பிக்கப்படுகின்றன. 24 Talenta Academy.ca 24 மணி நேரமும்
0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
6: Franklin Law Firm ரவி நடராஜா.
7: Working for you.
5: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: வணக்கம், this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
9: என்ன யோசினே?
10: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
9: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
11: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
12: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
13: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர் தீவினையெனும் செருக்கு தீவினையார் அஞ்சார் விளமியார் அஞ்சுவர் தீவினையெனும் செருக்கு தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

இவள் ஆவாரம் பூதானோ நடக்கேதானோ சலங்கைகள் தரும் இசை

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம்பான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: ஒளிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். September 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ், CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து $150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து $1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடை

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை. கென்னடி எக்லிண்டன் சந்திப்பில் சங்கர் அண்ட்

0: அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
1: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.

0: கிளீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். மார்க்கமன் ஸ்டீல்ஸில் கேஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 7,98,888 முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா?

0: பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 9054176069.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay? No problem and dinam.
4: Bar kalamu closing da adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
4: Chellam illa dad. Selvam.
3: Sari, sari.
6: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
1: அனைவருக்குமான
3: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000. GTA கிரெடிட்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: Modul HD, Double HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
5: Franklin Law Firm ரவி நடராஜா.
6: Working for you.
4: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: டியூட்டோரியல்
8: வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
9: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
11: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடை.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

சமூகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439.

0: 7206720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும் 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்
2: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து
3: துபாய் சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar Klamu closing that Adikiran
6: Adik. The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adikavati Selati Kundarakandirkala, Ungal mortgage Gaday, Wangikumatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, Chilladu, thanks.
4: Chillam illada, Selvam.
5: Cherry, cherry.
8: Tamil and Indrisulada, Salidimirdin illada, Darani, Nivellada.
9: Tirukural, Iridial, Ulakhilanda, Deva Pulavanin, Kural Kirpom.
10: அதிகாரம் 25 அருள் உடைமை மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்

பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393, 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
5: Markham & Steels Hill, Castle Rock Developments பெருமையுடன் வழங்கும் Fair Tree on the Forest 2-story town.

0: ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 798,888 முதல் ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மென்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810, 416-732-1810. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: அனைவருக்குமான
0: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், ஓ CRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000, 416-489-2000. GTA credit.

0: Modul HD, Double HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவராக இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
9: 2462-4462.
10: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடை.

0: சமூகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெய பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
4: என்ன உள்ள இந்த முறையும் விட்டுட்டியே?
5: என்னால முடிஞ்ச வர படிச்ச தலைக்குல ஒண்ணுமே ஏறுது இல்ல. போம்மா,
6: உதுக்குத்தான் அப்பவே சொன்னான், அங்க போ சொல்லி.
7: ஃபுல் டைம் பிரைவேட் ஸ்கூல்,
8: டாலண்டா அகாடமி,
7: ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ்,
8: டியூட்டோரியல் வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
7: 2020 எல்ஸ்மியர் ரோட், ஸ்வீட் 2, ஸ்கார்பரோ.
8: 416-396-3344.
7: talentaacademy.ca.
9: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்பரோ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
9: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
0: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
9: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
11: Franklin Law Firm, ரவி நடராஜா.
12: Working for you.
9: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்பரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
12: Working for you.
13: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
14: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
13: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
3: நாள் முழுவதும் முளைத்து கிழைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில், விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்பரோ, 416-759-2600. 416-759-2600.
15: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
16: Music Connects.
15: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradesh Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradesh Selvam, 416-268-0155, 416-268-0155. நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5% இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: நிசான் ஹெட் டு ஹெட் இவன்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக், 5 வருடங்களுக்கு 0% financial. டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393, 647-799-2393. 2 கார்கள் மற்றும் 1 வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
7: 416-990-2462.
8: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 GTA கிரெடிட்.
8: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
9: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
10: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
9: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
10: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
9: சுகந்தன் 416-540-6269.
10: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
11: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
12: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
13: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
14: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்? இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
15: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
16: For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
17: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
16: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
18: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
19: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
20: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடை

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: மார்க்கமன் ஸ்டீல்ஸில் கேஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-story டவுன் ஹோம்ஸ், 2 கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ். விலைகள் 7,98,888 டாலர் முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
7: செப்டம்பர் மாதம் 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ்.
6: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் காலை நேர ஒளிபரம். இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் இணைகின்றோம். இப்பொழுது முதல் நேர்கள் 1 மணி வரை எங்களது காலை ஒளிபரப்பில் மகிழ்ச்சியாக இணைந்திருக்கலாம். இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது இனிய பிறந்த தினம் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன், நேர்களே, இன்று சுப மங்கள காரியங்களில் ஈடுபடுகின்ற நேர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது முதல் பல்வேறு விதமான சுவய அம்சங்கள் பொருந்திய நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கப் போகிறீர்கள். வளமை போல் எங்களது 101.3 சிஎம்ஆர் தமிழ் HD அலைவரிசைகளுடன் இணைந்திருங்கள்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD மணித்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: இலங்கையின் ஆளும் தரப்பான மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் நடைபெற்ற கருத்து பரிமாற்றத்தில் பரஸ்பர நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அக்கட்சியின் ஆந்திர மாநில இணை பொறுப்பாளரும் தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துக் கொண்டார். அரசு பல்கலைக்கழகங்கள் கடுமையான மனிதவள பற்றாக்குறை, போதிய உள்கட்டமைப்பு வசதியின்மை மற்றும் அரசாங்கத்தின் தன்னிச்சையான முடிவுகளால் மிக மோசமான நெருக்கடியை சந்தித்து வருவதாக கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் மு ரவி தெரிவித்தார். பாடசாலை மாணவர்களின் சீருடையில் மாற்றம் கொண்டு வருவது குறித்து ஆலோசித்து வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பலூன் ஹாங் பயிற்சியாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் டொரண்டோவில் உள்ள சீன தூதரகத்துக்கு வெளியே தங்கள் ஆன்மீக நம்பிக்கையை பின்பற்றுபவர்களுக்கு எதிராக சமீபத்தில் நடந்த தாக்குதலை கண்டிக்குமாறும் இந்த பிரச்சினையை சீனா பதிலளிக்க கோருமாறு வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்திடம் கோரிக்கை விடுத்துக் கொண்டனர். ஈரானின் சமீபத்திய முன்மொழிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிராகரித்த போதிலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு புதிய ராஜதந்திர முயற்சியாக மத்தியஸ்தர்கள் நியூயார்க்கில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனா்.

ஆர் தமிழ் HD 101.3 நேர்களை, பொதுவாக உங்களது எண்ணங்களை பொறுத்தே வாழ்க்கை அமைகிறது. ஆகவே உங்கள் வாழ்வின் லட்சியத்தை அடைய அல்லது உங்களது வாழ்வின் ஒரு நோக்கத்தை அடைய எப்போதும் அந்த நோக்கத்தை எண்ணிக்கொண்டு அதை நோக்கி முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தை நாங்கள் தொடர்ச்சியாக எண்ண எண்ண தோல்வி என்பது உன்னிடம் மண்டியிடும். உங்கள் வாழ்வின் லட்சியத்தை அடைய தினமும் அவ்வாறான உங்களது எண்ணங்களை வலுப்படுத்தி வாழ்கின்ற போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் எண்ணம், உங்களது இலக்கு, உங்களது நோக்கம் எது என்பதை அடைவீர்கள் என்பதில் எந்தவித மாற்று சிந்தனைகளும் இல்லை.

0: நேர்கள் இன்றைய நாளில் 9 மணி தொடக்கம் 10 மணி வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மக்கள் எல்லாம் அதனை தொடர்ந்து 10 மணியிலிருந்து 12 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சி வளமை போல் உங்களை இன்றும் மகிழ்விக்க இருக்கின்றது. 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 பாடல்கள், உங்களது வாக்குகள், அந்த பாடல்கள் தர வரிசைப்படுத்தல், பின்னர் பாடல்கள் ஒளிபரப்பாகும். பாடல்கள் இடையே பல்வேறு விதமான சுவையான தகவல்களுடன் நாங்கள் பயணிப்போம். அது மட்டுமல்ல, 12 மணி தொடக்கம் 1 மணி வரை வானவில் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடனும் நேர்கள் இணைந்திருக்கலாம். இன்றைய நாட்பொழுது இனிய பொழுதாக அமைய இருக்கின்றது. நீங்கள் தொடர்ச்சியாக எங்களது சிஎம்ஆர் தமிழ் HD அலைவரிசைகளில் இணைந்திருங்கள். அவ்வாறு இணைந்திருந்தால் நிச்சயமாக உங்களது வாழ்வு இன்று இனிமையாக இருக்கும். ஏனென்றால் பொதுவாக வானொலி கேட்பது, வானொலியில் பல்வேறு விதமான உங்களது தகவல்களை பகிர்ந்து கொள்வது, நேயர் வானொலி சிஎம்ஆர் தமிழ் HD நீங்கள் இணைந்து கொள்ளுகின்ற போது உள்ளம் ஒரு மிகப்பெரிய பஞ்சு போல மாறிவிடும். உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒன்றை கேட்டாலே உள்ளம் பஞ்சு போல் மாறிவிடும். அதுவும் வாக்களிக்கின்ற போது அந்த வாக்களித்து உங்கள் பாடல் எத்தனையாவது இடத்துக்கு வருகின்றது என்றெல்லாம் நீங்கள் கணிக்கின்ற அந்த வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை உங்களது பொழுதை இனிமையாக மாற்றும். இணைந்திருங்கள். 416-6-4-4-6-2-2-2 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இணைந்து கொண்டு நேர்கள் எங்களது நிகழ்ச்சிகளுடன் ரசித்து ருசித்திருக்கலாம்.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

0: 9 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: நெருங்கிய டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸாக நிலவுகின்றது. 18 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் இரவு பொழுது 13 வீழ்ச்சியடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசை நோக்கி மெல்லமாக வீசிக்கொண்டிருக்கின்றது. காற்று மெல்லமாக வீசுவது போல்தான் நேர்களே வீதிகளில் வாகனங்களும் மிக மிக மெதுவாகத்தான் நகர்ந்த வண்ணம் இருக்கின்றன. அனைத்து வீதிகள் எந்த வீதிகளை தொட்டாலும் அந்த வீதிகள் எல்லாம் மிக பெரும் போக்குவரத்து நெருக்கடிகள் நிலவுகின்றன. போக்குவரத்தில் பாதைகள் பல இடங்களிலும் வாகன நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கின்றன. பாரிய சம்பவங்கள் எதுவும் இடம்பெறவில்லை, ஆனால் வாகனங்களின் அதிகரிப்பால் மிக பாரிய வாகன நெருக்கடி இப்போது பல வீதிகளிலும் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த வேளையிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, வாகனங்களில் பயணிப்பவர்கள் உங்களது பயண நேரத்துக்கு முன்பே உங்களது பயணத்தை ஆரம்பித்து குறித்த வேலைகள் உங்களது இலக்குகள் போன்றவற்றை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த செய்தியை தந்திருந்தோம். இந்த வேளையில் நாங்கள் நேர்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நிகழ்ச்சியில் நேர்களை இணைக்கும் நேரம் இது.

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கீங்க?
0: நலம் செல்வகுமார், நீங்கள் எப்படி?
1: நலமாவும்
0: இருக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் பேசுறேன்.
1: அப்படி இல்லை, எடக்கடை வாரணும்.
0: வாரணீங்களா? சரி, வந்த
1: வாக்கு போட வாக்கு போடுறதுக்கு வாரணேன்.
0: வாக்கு போடுற வாரணீங்களோ? அது சரி.
1: பாட்டுகளுக்கு
0: எப்படி போகுது வாழ்க்கை?
1: வாழ்க்கை சுமாரா போகுது.
0: என்ன கதை?
1: போரிங்கா போகுது? போரிங்.
0: ஏன் போரிங்?
1: வேலை இல்லை தானே, அப்ப வீட்டோட தானே.
0: நீங்கள் சிஎம்ஆரோட இருங்கோ.
1: ஓகே,
0: போரிங் எல்லாம் போயிடும்.
1: போயிடும்.
0: சரி, என்ன பாடு?
1: எனக்கு இதய கேணி படத்திலேருந்து இதழை நீ பாடும் அந்த பாட்டு.
0: அமர்க்களமான ஒரு பாட்டோட விபரீத பாட்டோட இணைஞ்சிருக்கிறீங்க. காலையிலேயே
1: நல்ல ஒரு பாட்டாக வாங்கலாம், விசாரப்படுத்திடுவோம்.
0: விபரீத ராஜ யோகம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கிட்டிருக்கு என்ன? பாடலை பார்த்தா பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு பழமை போல் எங்களது தொலைபேசி இலக்கம் 4164446222. இதே தொலைபேசி இலக்கம் தான் உங்களது வாட்ஸ்அப் இலக்கமும். நீங்கள் உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் இணைந்து கொண்டு எங்களது நிகழ்ச்சிகளை நீங்கள் சிறப்பிக்கலாம். எந்த நிகழ்ச்சியிலும் பாடல் கேட்கலாம், வாக்களிக்கலாம், விடை சொல்லலாம், கருத்து சொல்லலாம். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 4164446222 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் உங்களுக்கு உதவும்.
2: ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பூஜா பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: இனிய இசையின் இதய துடிப்பு சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி.
2: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம். உலகின் முதல் தமிழ் ஹெச்டி சிஎம்ஆர் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் 101.3.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேரிடைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வாசனா, இது என்ன அப்படி நீங்க நலமா இருக்கிறீங்களோ?
0: நல்ல நல்ல விதியா, நன்றி. நீங்க நலம் தானே? அர்ஜென்டினா பிரித்தானிய நாடுகளுக்கு இடையிலான ஒரு சர்ச்சை ஆரம்பமாகி இருக்கின்றது. மிக நீண்ட காலமாக ஃபோக்லேண்ட் என்ற தீவுகள் தொடர்பில் அர்ஜென்டினா மற்றும் பிரித்தானி தீவுகள் பல்வேறு வகையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தம்மிடையில் ராஜதந்திர ரீதியில் பல மோதல்களை சந்தித்திருக்கின்றன. பிரித்தானிய அர்ஜென்டீன ஜனாதிபதி ஜேவியர் மிலே, அதேபோல் பிரித்தானிய பிரதமர் ஆண்டி பர்ஹா இவர்களுக்கிடையில் இப்போது ஒரு கருத்து மோதல்கள் ஆரம்பமாகி இருக்கின்றன. இந்த கருத்து மோதல்களுக்கான மிக முக்கியமான காரணம் அர்ஜென்டீனா மற்றும் பிரித்தானிய தீவுகளுக்கிடையில் மிக நீண்ட காலமாக நிலவி வருகின்ற ஃபோக்லேண்ட் தீவுகள் தொடர்பான சர்ச்சை. ஃபோக்லேண்ட் தீவுகளின் கடற்கரை கப்பால் நடைபெறும் எண்ணெய் ஆய்வு பணிகள் பிரிட்டிஷ் அரசாங்கம் இப்பொழுது மேற்கொண்டிருக்கின்றது. அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் மேற்கொள்கின்ற இந்த எண்ணெய் ஆய்வு அகழ்வு தொடர்பான பணிகள் சட்டவிரோதமானது என்று இப்போது அர்ஜென்டினா குற்றம் சுமத்தியிருக்கின்றது. அந்த சட்ட ரீதியான சவாலை இப்போது அர்ஜென்டினா ஆரம்பிக்க இருப்பதாக அர்ஜென்டினா அதிபர் ஜாவியர் இப்போது எச்சரித்திருக்கின்றார். சீலயன் எண்ணெய் வயல் திட்டத்தை கைவிடுவதற்கு ஜேவியர் மிலே 2 வார கால காலக்கெடுவை இப்போது நிர்ணயித்திருக்கின்றார். பிரிட்டனால் வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் உரிமங்கள் தங்களிடம் இருப்பதாக அந்த நிறுவனங்கள் வலியுறுத்திய போதிலும் 1982 ஆக்கிரமித்த அர்ஜென்டினா படைகளை பிரிட்டிஷ் இராணுவ பணிக்குழு வெளியேற்றிய 40 ஆண்டுகளுக்கு மேலாக அர்ஜென்டினாவின் லாஸ் மால்வினாஸ் என்று அழைக்கப்படும் இந்த தீவு கூட்டத்தின் இறையாண்மை தொடர்பாக பிரிட்டனுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையில் நிலவும் பதட்டத்தை இந்த இருவருக்கும் இடையிலான கருத்து பரிமாற்றங்கள் மேலும் அதிகரித்திருக்கின்றன. 1982 நேர்களே, 82 ஃபோக்லேண்ட் தீவுகள் தொடர்பில் அர்ஜென்டினா பிரித்தானிய அரசாங்கம் 2-1 மோதிக்கொண்டன. இப்பொழுது பல தசாப்தங்கள் கடந்து இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் மேலும் ஒரு இராஜதந்திர பதட்டம் ஆரம்பமாகி இருக்கின்றது.

0: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்திற்கு அமைய
1: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
2: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியுடன் இணைந்திருக்க நேரம். இந்த நேரத்தில் நேர்களது விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. நீங்களும் உங்களது விருப்ப பாடல்களை விரும்பி கேட்க 416-464-6222 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் இணைந்திருக்கலாம். இந்த வேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பல்வேறு விதமான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று குற்றவாளிகளுக்கு பல்வேறு தண்டனைகள் வழங்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. அந்த வரிசையிலே இப்போது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரியான சஹ்ரான் சாசிமின் தேசிய தஹ்ஜித் ஜமாத் அமைப்பின் எச்சங்கள் அம்பாறை மற்றும் கல்முனை பகுதிகளில் மீண்டும் ஒன்றிணைய முயற்சிப்பதாக புலனாய்வுத்துறையினருக்கு தகவல்கள் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அம்பாறை மற்றும் சாய்ந்தமருது பகுதிகளில் இந்த அமைப்பின் நடவடிக்கைகளை மீண்டும் திட்டமிட்டு அதன் புதிய தலைவராக உருவெடுக்க ஒரு நபர் முயன்று வருவதாக கண்டறியப்பட்டிருப்பதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நபர் 1990 பிறந்தவர் என்பதுடன் கல்முனை பல்வேறு விதமான அமைப்புகளுடன் தொடர்புடையவர் என்றும் பல்வேறு பெயர்கள் கொண்டு இவர் புனைப்பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்போது அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான பல்வேறு விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டு குற்றவாளிகளுக்கு தொடர்ச்சியாக மரண தண்டனை மற்றும் ஆயுள் கால தண்டனைகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இன்னும் பல்வேறு பெருச்சாளிகளை அடையாளம் காண இருக்கின்றது இந்த விசாரணை.
1: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒளிபரப்பின் உச்சம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரிணைகின்றார். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் காந்தி.
0: காந்தி வணக்கம்,
2: எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நலம். நீங்கள் எப்படி காந்தி?
2: நலமா இருக்கிறேன்.
0: இடத்துக்கு
2: போக வேண்டிய எனக்கு வந்து அந்த காட்டு சின்ன வேலி படத்துல இருந்து சின்ன சின்ன மேகம் என்ன கொட்டு போகும்.
0: வன்குவரில் அப்படித்தான் இருக்கும். என்ன மலைகள் மேகங்கள் எல்லாம் கிட்ட கிட்ட வந்து
2: நல்ல மழை வந்து நேற்று
0: மேகத்தை எல்லாம் சில இடங்களில் மேகங்களை கைகளால் தொடலாம். அப்படி ஒரு பெரிய அனுபவம் எல்லாம் இருக்கும். இலங்கையில் அப்படி இருக்கு. நுவரெலியாவுக்கு நீங்கள் போனால், நுவரெலியாவில் ஹக்கலை போன்ற இடங்களுக்கு போனால் மேகங்கள் எல்லாம் எங்களை தலையை முட்டும், என்னை தொட்டு செல்லும். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.

0: நேரம் 9:37 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் டீன் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். உங்களது விருப்ப பாடல்கள் 10க்கு 10 நிகழ்ச்சி வானவில் நிகழ்ச்சி என்று தொடராக உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: கீப் லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: நேர்களை, இலங்கையின் கல்வி அமைச்சராக இருப்பவர் கரணி அமரசூரிய. இப்போது கல்வித்துறை தொடர்பில் பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் அந்த நாட்டில் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது. எங்களது நாட்டில், அந்த நாடென்று சொல்லக்கூடாது, எங்களது நாட்டில் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக அரசாங்கம் எந்த ஒரு பாடசாலை, அரசாங்கம் பல பாடசாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக செய்திகள் வெளியாகின. இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் இப்போது எதிர்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்ற வேளையில், அரசாங்கம் எந்த ஒரு அரசாங்க பாடசாலைகளை தன்னிச்சையாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், மாணவர் எண்ணிக்கை குறைவாக உள்ள பாடசாலைகள் குறித்து அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். இங்கிருப்பவர்கள் கனடாவில் வாழ்ந்தாலும் தங்களது பாடசாலைகள் மற்றும் தங்களது ஊர் மனைகள் இவற்றில் மிக அக்கறை செலுத்துபவர்கள். சின்ன சின்ன பாடசாலைகள் மூடப்படுவது தொடர்பான செய்தி அண்மை காலத்தில் வெளிவந்தது. பலருக்கும் ஒரு சின்ன நெருட நெஞ்சில், நாங்கள் கேட்ட பாடசாலைகள், எங்களது ஊரில் இருந்த பாடசாலைகள் மூடப்படப் போகிறதா என்று ரோக்கம் இருந்தது. அதற்காக தான் இந்த செய்தியை தருகின்றேன். அந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில், இந்த பாடசாலைகளை மூடுவது, கல்வி மறுசீரமைப்புகள் மற்றும் பாடசாலை நேர மாற்றம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இவர் பதிலளித்திருக்கின்றார். அதில் பாடசாலை நேரங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது தொடர்பான ஒரு முன்பிரேரணி தொடர்பான ஒரு செய்தி அண்மை காலத்தில் வெளிவந்தது. ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு கலந்துரையாடலையும் தாம் மேற்கொள்ளவில்லை என்று ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தனது ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார். என்ற வகையில் இப்போது பாடசாலை கல்வி தொடர்பில் இரண்டு சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. ஒன்று, பாடசாலைகள் சிலவற்றை மூடுவது தொடர்பான சர்ச்சை. இரண்டாவது, பாடசாலை நேரங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது தொடர்பான சர்ச்சை. இந்த இரண்டையும் அவர் மறுதளித்து இந்த பதிலை தந்திருக்கின்றார்.
2: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
4: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
1: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
6: வணக்கம் வாசன், நிர்மலா பேசுறேன், சென்னையில இருந்து.
1: வணக்கம் நிர்மலா, எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம், நன்றி. சென்னை?
6: ஆமா,
1: சென்னை என்ன சொல்லுது?
6: எப்போ போலதான் சென்னை போயிட்டு இருக்கு. ரெண்டு விஷயம் சொல்லணும் நினைச்சேன். நீங்க நிகழ்ச்சி தொடங்கும் போது வந்து எண்ணங்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க. அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வந்து உண்மையான ஒரு விஷயம். அது நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு MS உதயமூர்த்தியோட புத்தகம் தான் ஞாபகம் வந்துச்சு.
1: அது ஒரு காலத்துல என்ன சொல்றது, பைபிள், திருக்குறள் என்று சொல்லலாம். ஒரு வயதுல MS உதயமூர்த்தியின் எண்ணங்கள்.
6: ஆமா, அது முக்கியமா வந்து அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி அந்த கேட்டகரியில வர புத்தகம். ஆக்சுவலா அந்த புக்கு வந்து எனக்கு எங்க அப்பா வந்து எனக்கு படிக்க சொல்லி கொடுத்த புத்தகத்துல அதுவும் ஒண்ணு. சோ எனக்கு நீங்க எண்ணங்கள் பத்தி பேசணும்னே அந்த அந்த புத்தகத்தோட ஞாபகம் வந்துருச்சு.
1: அதே போல ஹாப்மேயர், எண்ணங்களை மேம்படுத்துங்கள், ஹாப்மேயர். அவரும் ஹாப்மேயர் என்ற ஒரு எழுத்தாளர், அதற்ற தமிழாக்கம் வந்தது எண்ணங்களை அந்த காலத்துல ஒன்றுதான். அதான் எங்களுக்கு பெரிய தீனி போட்டது. உண்மைதான்.
6: நல்ல நல்ல விஷயம், நான் பாக்குறேன் நான் அந்த புத்தகம். ரெண்டாவது இன்னொரு செய்தி வந்து, இப்ப நான் வாட்ஸ்அப்ல பேசுறேன் உங்ககிட்ட. நீங்க வந்து சிஎம்ஆர் தமிழோட எண் சொன்னீங்க. ஆனா வந்து இப்போ வெளிநாட்டுல இருந்து, இப்ப என்ன மாதிரி இந்தியால இருந்து பேசுறவங்க எல்லாம் வந்து +1 அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சிஎம்ஆரோட நம்பர் அதை போடணும்.
1: சரி சரி, நல்ல விஷயம். அப்படியா, நீங்க போட்டு இணைக்கிஞ்சு இப்ப கதைக்குறீங்க.
6: +1 அப்புறம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சிஎம்ஆர் தமிழ் அப்படின்ற லோகோ உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த பேஸ்புக்ல எல்லாம் பாக்குறோம்ல, நம்மளோட ரேடியோல வருதுல்ல. சோ அந்த லோகோ வரும்போது நீங்க கால் பண்ணீங்கன்னா, நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி, ஏன்னா எல்லாருக்கும் இந்த செய்தி தெரியுமான்னு தெரியல. சோ அப்போ நான் கேட்டுட்டு நான் நினைச்சேன் பிளஸ் ஒன் போடணுமே அப்படின்ட்டு, சரி சொல்லலாம் பகிரலாம் அப்படின்னு நினைச்சா.
1: மிக்க நன்றி நிர்மலா. பாருங்கள் அந்த பாடலை வந்து கேட்டுட்டு தப்பி ஓடிடுவோம் என்றெல்லாம் யோசிக்காமல் அந்த சிஎம்ஆரில் நீங்கள் வச்சிருக்கிற அந்த, அதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்ன்றா, நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற முதலே இணைஞ்சிட்டீர்கள் உங்களுக்கு. நான் எண்ணங்கள் தொடங்கினவுடனே சொன்னேன் அந்த கதை.
6: எனக்கு வந்து என்ன சொல்ற, சாயந்தரம் 6:30 அப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். 6:30 அன்னே நான் உங்க சேனல் கனெக்ட்
1: பண்ணிடுவேன்.
6: ஆமா, சோ எனக்கு என்னன்னா இன்னும் நிறைய பேர் கூட வந்து பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமே, ஏன் வந்து பிளஸ் ஒன் போடணும் அப்படின்றத வந்து சரி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு
1: நினைச்சேன்.
6: மற்றபடி இன்னைக்கு பாடல் வந்து சிந்து பைரவி படத்துல இருந்து கலைவாணி அந்த பாடல்.
1: இன்னைக்கு என்ன காலையில கலைவாணியோட நிக்கிறீங்க?
6: ஓகே, காலையில இருந்ததுனாலதான் கொஞ்சம் காலையில கேக்குற பாடல் மாதிரி சூஸ் பண்ணேன்.
1: நல்லது, நல்ல பாடல்,
6: நல்லது. ஆமா,
1: நன்றி நிர்மலா நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு.
6: தொடர்ந்து
1: 10க்கு 10 நிகழ்ச்சி வானவில் எல்லாம் இருக்கு, இணைந்திருங்கள்.
6: கண்டிப்பா, நன்றி. கண்டிப்பா, நன்றி.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.

0: நேர்கள் அனைவருக்கும் இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற நேர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அத்தனை நேர்களையும் ஒன்றாக இணைக்க இருக்கின்றோம். காத்திருங்கள். இப்பொழுது முதலாவது நேர் வணக்கம்.
1: காலை வணக்கம் வாசன், நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: காலை வணக்கம் சத்யா. நலம் நலம் அறிய ஆவல்.
1: ஓ, நான் நல்ல நலமாக இருக்கிறேன். மகிழ்ச்சியா உங்களோட நிகழ்ச்சியை
0: கேட்டுக்கொண்டேன். என்ன பாடலோட வந்தீங்க?
1: எனக்கு மிக உயிரை உனக்காக படத்திலிருந்து தண்ணீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்கும். அது
0: நதியாண்டே நான் உயிரே உனக்காக. நல்ல பாடல், காலை கேட்ட பாடல். நன்றி நன்றி சத்யா. என்ன செய்திகள், விசேடங்கள்? வீட்டை தானே, என்ன வேலையா?
1: ஓ, வீட்டுல வீட்டுல வீட்டுல
0: வேலை. என்ன வீட்டை நின்றா?
1: வீட்டுல வேலை, பிஸியா போகுது.
0: வீட்டை நின்றா தானே வேலை.
1: சரி, நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், நான் மதி சேகரன். போயிருக்கீங்க?
0: நலம் மதி. மதி இன்றை கொஞ்சம் பிந்தி போச்சு,
2: கொஞ்சம் வெளியில வேலையா லேட் ஆயிட்டு போயிட்டாங்க.
0: பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தீங்க?
2: பள்ளிக்கூடம் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்
0: முடிச்சுட்டு. டிராபிக் மண்டை சரியான?
2: தெரியல எனக்கு, இங்கால பக்கம் பெருசா இல்லத்தான்
0: இல்லையா.
2: எனக்கு பாடல் வந்து புன்னகை மன்னன் படத்துல இருந்து சவிதை கேளுங்கள் கருவில் பிறந்ததுதான்.
0: புன்னகை மன்னனில் இருந்து கவிதை கேளுங்கள். எல்லாம் ஒரு மார்க்கமான பாடலா தான் இன்றைக்கு வருது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வந்த கிழவை மாதிரி இருக்கு பாடல்கள். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், நான் மதன் கதைக்கிறேன்.
0: நலம் மதன். நன்றி, நீங்கள் நலம் தானே?
3: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த பாட்டை கேட்போம். நீ ஒரு மகராணி, நான் ஒரு கலைஞன். அந்த பாட்டு கேட்போம்.
0: காதல் சொல்லுது நெருங்கு நெருங்கு என்று.
3: யா நெருங்கு நெருங்கு என்று அச்சம் சொல்லுது நழுவு நழுவு.
0: இது நழுவுறதுக்கு சேலையா? விலகு விலகு என்று சொல்லுது. நன்றி மத, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம். கண்ணன் கேட்கிறேன் வாசன்.
0: வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம். நலம், நீங்கள் எப்படி கண்ணன்?
4: ஓ, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த படம் உங்கள்ட்ட இருக்கோ தெரியும், ஹெச்ஐ அங்கால ஹெச்டி என்று நயன்தாராட புதுசா வந்த படம். அது இருந்தா அதுல ஒரு பாட்டு போடுங்க, அப்படி இல்லாட்டி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்ல ஒரு பாட்டு போடுங்க.
0: அல்லது விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்
4: அதுல பாட்டு போடுங்க. இன்றைக்கு இந்த முந்தி வார நிர்மலாண்ட ஒரு நேர் வார அவர் பிறந்த இன்றைக்கு சிஎம்ஆர் நேர்.
0: டொரண்டோ நிர்மலா சொல்றீங்களா?
4: விளங்கல.
0: டொரண்டோ நிர்மலா அவவா?
4: சந்திப்போம்.
0: கொஞ்ச நேரம் அனுப்பி போடுவார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வாசன், செல்வி.
0: செல்வி வணக்கம். என்ன செல்வி?
5: ஹாய், நலமா இருக்கு. என்ன நீங்க?
0: ஓ நலம். செல்வி இப்ப செல்லியா போயிட்டேன். கவிஞர் செல்வி காண கிடைக்குது இல்ல?
5: அப்படியா?
0: சரி, சந்தோஷம். என்ன பாடல் செல்வி?
5: எனக்கு உறவு சொல்ல ஒருவன் படத்துல இருந்து மோகன புன்னகை வந்து அந்த பாடல்.
0: உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்திலிருந்து மோகன புன்னகை ஊர்வலமே. நன்றி. நான் லிடோவில் பார்த்த நினைவு இருக்கு எனக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: காலை வணக்கம் வாசன், சுதா.
0: சுதா காலை வணக்கம்.
6: நீங்க நீங்க நான் செல்விய அடிக்கடிக்கிறான், சந்திக்கிறேன்.
0: நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே துறை என்று நினைக்கிறேன். என்ன சுதா?
6: இது எனக்கு வந்து பாட்டு வந்து படம் பார்த்து எடுக்கிறாங்க. நான் ட்ரை பண்ணிக்கிட்டிருக்கேன். தேன்மொழி எந்த தேன்மொழி அழகே அந்த பாட்டு.
0: நீங்களே பாடுங்க, நாங்கள் பாட்டை போட விடுவோம். தேன்மொழி, அன்பு தேன்மொழி,
6: அன்பு தேன்மொழி அழகே உன்னை அழகே என்ன அந்த பாட்டு.
0: அருமை. தேன்மொழி கேட்டா இப்ப மயங்க போறா. நன்றி
6: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் பாசன், நான் ஜெய் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலம் ஜெய். ஜெய், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நம்பர்ல வருவீங்களாக்குமா?
7: இல்லை, இதே சேம் நம்பர்.
0: அப்ப நேற்று வந்தது யார், நீங்கள் இல்லையா? அப்ப நேற்று இரவு திரைசை
7: இல்ல
0: திரைசை தேருக்கு வந்த நீங்களா ஜெய? நேற்று இல்ல கடும் மழை, சின்ன சின்ன மிருகங்கள் என்னை தொட்டு போகும் என்று பாட்டெல்லாம் கேட்ட, உங்களுக்கு மிருகம் கையில தொடுதா? அது நான் வேற இடத்துல அனுபவிக்கல, ஊட்டியிலே இருக்கும் நினைக்கிறேன். நுவரெலியாவே நான் அதை அனுபவிச்சிடறேன். ஹக்கலை என்ற இடத்துல நாங்கள் ஒரு டூர் போன போது நண்பர்கள் சேர்ந்து போன போது அனுபவித்தோம். நல்லா இருக்கும் அது.
8: மழைக்கு நல்லா இருக்கு. எனக்கு வந்து பாட்டு வந்து பூவரசன் படம், பாட்டு வந்து இந்த பூவுக்கு அரசன் பொன்னரசன் அந்த படம் கேப்போம்.
0: பூவுக்கு பூவரசன் பூ பாத்துருக்கீங்களா? உண்மையிலே அந்த பூவை நாங்கள் அந்த நேரத்துல பெருசா வியக்கையில, என்ன அழகா அந்த பூ,
8: என்ன பிபி ஊதலாம,
0: அதுதான் அங்க இருக்கிற பெரிய பெரிய ஒரு அந்த பூவரசம் மரத்தை நாங்கள் நாடினதுக்கே அந்த பிபி ஊறதுக்கு தான். அது என்ன செய்யறது நாங்கள்டா, நீங்கள் இப்படி செய்வீங்களோ தெரியாது. சின்ன வயதுல பூவரசன் இலைய சுருட்டிட்டு பப்பா குழ அதுக்குள்ள செருகிட்டு பப்பா குழல் ஓட்டையில் ரொம்ப நாதஸ்வர மிகளம் வேண்டாம், எங்களுக்கு ஒரு கிளை தானே பார்க்கறது, வீட்டை வந்து இதை செய்யறது, அதுக்குள்ள பூவரசன் இலைய செருகிட்டு பிபி ஊதுறது, எத்தனை விளையாட்டு வந்திருக்கிறோம், நினைச்சா வெக்கமாயும் இருக்கு. இப்ப நன்றி பவன், நன்றி
8: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம், காசிநாதன் கழிக்கிறேன் பாசன்.
0: சொல்லுங்கள் காசிநாதன்.
9: ஆ, நான் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன், இதுக்காண்டிதான் ஒரு பங்கிட்டேன். பாட்டு இதுதான் உண்ட போடுங்க ஐயா, நல்ல பாட்டை.
0: நன்றி, மிக்க நன்றி காசிநாதன்.
9: அதுக்கு அந்த பங்குன்னு
0: ஒரு நேரோட சேர்ந்து உங்களோட பாட்டை போட்டு
9: விடுறேன். நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம், நான் ஜாதி நல்ல வணக்கம் பாசன்.
0: நிலம் காசி, எங்க காசிக்கு தான் போயிட்டீங்களா?
10: எல்லாரும் அப்படிதான் கேப்பிடம். இன்றைக்கு முக்கியமான நாள் இல்லாத சில சில விஷயங்களை செய்யத்தான வேணும். இந்த மகாதேவ கஷம் சொல்லிவிடும், அதுக்கு செய்யறது அது ஒரு 9 நாள். இப்ப இன்றைக்கு 2 நாள் இப்ப நான் இன்றைக்கு முடிக்க போயிட்டு வந்தேன் கோயிலுக்கு.
0: 10 தேதி தான் மகா மாலயம் வருது. என்ன?
10: ஓ, அது முடிவு
0: முடிவு அமாவாசை.
10: ஆமா,
0: கடும் வேலை செய்யறீங்க.
10: இல்ல, அது அப்படித்தானே, அப்படி தானே, அப்படித்தானே. நீங்கள் நாங்கள் எல்லாரும் நல்ல நல்ல உறவோட என்ன,
0: நீங்கள் அந்த விழுமிய பண்புகள்ல கொஞ்சம் 100 நாள் தான்.
10: அது நாங்கள் செய்யறதுதானே, எங்களை பிள்ளையார் எங்களுக்கு அது எங்களையும் செய்ய வேணும் இல்ல, நல்லா நல்லா வந்துட்டு
0: அப்படி நச்சு செய்தா நீங்கள் பாவம் காசி.
10: இல்ல, அப்படி அதில்ல, நான் அப்படி
0: எங்கட பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் எல்லாம் அப்படி செய்ய மாட்டே, நாங்கள் துளியின் நம்ப கூடாது.
10: என்னடா அப்படி இல்ல, அதான் சொல்றேன், அதான் சொன்னேன். அப்படி எங்களுக்கு நாங்கள் அவையே எதிர்பார்க்கல, நான் சொல்றேன் நாங்கள் அப்படி எங்களை அப்படி அப்பா அம்மா அப்படி வளர்த்தனோ, அப்ப நாங்கள் அப்படி அவைய
0: வளர்த்து யுகத்துல நாங்கள் அதுகளை எல்லாம் எதிர்பார்க்காம எங்கட அப்பா அம்மா, அது சரி நீங்க சொல்ற சரியா, எங்கட அப்பா அம்மா,
10: அதுதான் முக்கியம். அப்பா அம்மா அப்படி வளர்த்தபடிதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கிறோம்.
0: வாய கட்டி வைத்த கட்டி வளர்த்ததுகளுக்காக நாங்கள்
10: பாத்தீங்களா, நீங்களே சொல்றீங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த நாள்ல அப்படி வளருக்கே அப்படி கஷ்டமா இருக்கு, இந்த நாள்ல எல்லாம் சிம்பிள் என்ன.
0: இல்ல, கடக நிறைய தாய்மார்கள் அந்த காலத்துல ஸ்ரீமாண்ட பஞ்ச காலத்துல சாப்பாட்டை எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தாங்கள் பச்சை தண்ணிய குடிச்சிட்டு படுத்து
10: பாத்தீங்களா, உண்மை அதெல்லாம் உண்மை, என்ன பொண்ணு அதெல்லாம் உண்மை,
0: அது என்ன தியாகம். அதுக்கு முன்னாலே நாங்களெல்லாம் ஜுஜிப்பி நாங்களே அதை செய்ய, எங்களுடைய அப்பா அம்மா செய்த தியாகங்கள், எங்களுடைய அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ஆப்பட்ட கஷ்டங்களை நாங்களே பட
10: தயாரில்லை.
0: எங்கட பிள்ளைகள் எந்த அளவுக்கு அதை பின்பற்ற போயிருந்த வேண்டது கேள்விக்கிற, அதை விடுவோம் அதை விடுவோம்.
10: எல்லோருக்கும்
0: நல்ல காலம் இருக்கு, ஆனா இந்த பாட்டுக்கு நல்ல காலம் இருக்கோ தெரியா எனக்கு.
10: இந்த பாட்டு நல்ல விருப்பம் பாடல,
0: நேரம் ஒரு பிரச்சனையா இருக்கும் பாப்போம். நன்றி காசு.
10: நன்றி நன்றி.
0: 11 மணிக்கு பிறகு கேப்போம் என்ன.
10: ஆ பரவாயில்லையா, பரவாயில்ல.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம். வணக்கம்.
11: வணக்கம் வாசன், நான் தன்மில் ஸ்ரீ பேசுறேன்.
0: நன்றி. நீங்கள் எப்படி?
11: சுகமா இருக்கேன். வேலைக்கு ஆயத்தமா இருக்கேன்.
0: என்ன சிரிப்பு முன்னாடியே?
11: அதுக்கு முதல் உங்களோட பேசணும் ஆவல் தான்.
0: என்ன ஸ்ரீ
11: சொல்லுங்க,
0: என்ன சிரிப்பு?
11: இல்ல சும்மா தான், உங்களை கூட பேசினாலே ஒரு சிரிப்பு தான்.
0: உண்மை தான், உண்மை தான். மகிழ்ச்சியோட இருக்கணும். என்ன ஒரு மகிழ்ச்சிகரமான காலை பொழுது பொழுதை கொண்டிருந்தே பாடல் கேட்க ஓடியார். என்ன சோகத்துல இருக்கிறவன் பாடல் கேட்க மாட்டான்.
11: கேட்க மாட்டான், உண்மைதான்.
0: சோக பாடல் கேட்கலாம் சிலவள. என்ன
11: சோகமாக கேட்கலாம், சோக பாடல் கேட்கலாம். லவ் ஃபெயிலியர் இருந்தா
0: நீங்கள் பழைய காலத்தில் நினைக்கிறீங்க. லவ் ஃபெயிலியர் தான் இந்த காலத்துல சோகம் இல்ல. இந்த காலத்துல லவ் ஃபெயிலியர் அது சந்தோஷம். இந்த காலத்துல வேற வேற சோகங்கள்லாம். சார் என்ன பாடல் ஸ்ரீ?
11: எனக்கு முதலும் கேட்டேன், சரி திரும்பவும் கேட்கிறேன். வண்ண வண்ண பூக்கள்ல இருந்து இளநெஞ்சே வா இயேசுதாஸ் பாட்டு.
0: இல்ல எனக்கு அது பிடிக்கிறீல்ல. சரி, ஒரே பாட்டை திரும்ப கேட்கறது நாங்கள் அரைச்சமா வேற.
11: இல்ல கேட்டு அது போடவில்லை.
0: இல்ல இல்ல இல்ல,
11: ஒளிபரப்பவில்லை.
0: இல்ல நீங்க கேட்கல, அது உங்களோட பிள்ளை.
11: ஓமா ஓகே, இப்ப கேட்டேன்.
0: நீங்கள் அந்த பாட்டு நாங்கள் ஒளிபரப்பு செய்தாங்க, நீங்கள் கேட்க தவறிட்டீங்க.
11: நான் கேட்க தவறிட்டேன்.
0: நீங்க கடைசியா இடையேக்கே அதே பாட்டு தான் கேட்டீங்க. என்னட்ட மாத்தி ரெக்கார்ட மாத்தி போடுங்க, வேற பாட்டு கேளுங்க.
11: ஓகே, அப்ப நாங்கள் மே மாதம் படத்துல இருந்து பாடு. என்ன பாடல்?
0: நான் போடுறேன் மே மாதத்துல இருந்து ஒரு பாடல். நன்றி சரி.
11: நன்றி.
0: நேர்களது பாடல்கள் ஒளிபரப்பா, நீங்கள் 1 மணி வரை காத்திருக்க வேண்டும். இதெல்லாம் 12 மணிக்கு தான் கேட்கலாம் நீங்கள் இந்த உங்களோட பாட்டு. காசிக்கே நான் சொன்னேன், எல்லோருக்கும் நல்ல காலம் வரும், ஆனால் இந்த பாட்டுக்கு நல்ல காலம் இருக்கும்னு எனக்கு தெரியலையே. அதைத்தான் சொன்னேன். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
12: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்க எப்படி? நலமா இருக்கீங்களா?
0: நலம் சிவலிங்க. நன்றி. நீங்கள் எப்படி?
12: நான் நலமா இருக்கேன். உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கு. உங்களோட தெரிவிலே ஒரு பாடல்.
0: அதுக்காக நன்றி. நன்றி.
13: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
14: Working for you.
15: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
16: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
15: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
17: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ, 416-759-2600, 416-759-2600.
18: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
14: செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
19: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
20: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமது சொந்த மாவட்டங்களுக்கு வெளியே தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகர்களின் இடமாற்ற கோரிக்கைகள் 18 உத்தியோகர்கள் இல்லை என்ற காரணத்தினால் தொடர்ந்தும் நிராகரிக்கப்படக்கூடாது என வன்னி தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு, பாதுகாப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மதுவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி சென்னையில் மகளிர் விழிப்புணர்வு பேரணி தொடங்கப்படும் என பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியா கடற்கரைக்கு அப்பால் ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கங்களைத் தொடர்ந்து எந்தவித சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை என்றும் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்றும் அவசர நிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கலிபோர்னியாவில் உள்ள ஒரு விளையாட்டு வளாகத்தில் தி நியூயார்க் டைம்ஸ் ஊடகத்தின் 40 வயது பொறியியல் நிர்வாகி ஒருவர் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இக்கொலை தொடர்பாக அவரது வயதான மாமனார், மாமியார் ஆகியோரை காவல்துறை கைது செய்துள்ளது.
0: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

0: தமிழ் எச்டியின் விடியல்
1: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை
1: 10க்கு 10.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல

0: தூங்க வேண்டாமா? கிளப்புக்கள்.
1: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் நாங்கள் பத்து பாடல்கள் தர இருக்கின்றோம். அந்த பத்து பாடல்களில் இந்த பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடல். இப்பொழுதே நேர்களே, பாடல்களை கேளுங்கள், மிக விரைவாக அலையுங்கள். பாடல்கள் விரைவாக அழைத்து விரைவாக வாக்களிப்பதன் மூலம் விரைவாக தரவரிசைப்படுத்தி விரைவாக நாங்கள் அவற்றை ஒளிபரப்ப முடியும் என்பதனால் இந்த பத்து பாடல்களையும் இப்பொழுது நேர்களே தந்து விடுகின்றோம். இன்று இடம்பெறுகின்ற இந்த பத்து பாடல்களும் இலக்கம் உண்டு. ஒரு மலரின் பயணம் திரைப்படத்தில் பிள்ளை மனம், வெள்ளை மனம், உள்ளத்திலே, உன் அன்பு சீதனம், இது முதலாவது பாடல். பிள்ளை மனம், வெள்ளை மனம், உள்ளத்திலே முதலில் சொல்லுகின்ற போது நேர்களே, நான் கொஞ்சம் உங்களுக்கு நேரம் தந்து ஆறுதலாக பாடல் சொல்வேன். பின்னர் சொல்லுகின்ற போது விரைவாக அந்த பாடல்கள் வழங்கப்படும். நீங்கள் கொஞ்சம் கிரகிப்பதற்காக. ஒரு மலரின் பயணம் திரைப்படத்திலிருந்து முதலாவது பாடல் ஒலிக்கின்றது. பிள்ளை மனம் ஒலிக்க இருக்கின்றது. பிள்ளை மனம், வெள்ளை மனம், உள்ளத்திலே, உன் அன்பு சீதனம். இரண்டாவது கோலங்கள் திரைப்படத்தில் ஒரு கூட்டில் சின்ன கோகிலம் இரண்டு. ஒரு கூட்டில் சின்ன கோகிலம் இரண்டு என்ற பாடல். மூன்றாவது இது நம்ம பூமி திரைப்படத்தில் ஒரு போக்கிரி ராத்திரி பார்க்குற பார்வைதான், உன்னை தாக்குது கேட்குது பூக்குது ஆசைதான். இலக்கம் நான்கு சக்திவேல், வெற்றிவேல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே. இலக்கம் ஐந்து தாளாட்டு பாடவா, வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, என் கண்ணுமணிக்கு காளையை பிடிக்கலையா. இலக்கம் ஆறு மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை, சண்டித்தனம் செய்யலாமோ குதிரை. இலக்கம் ஏழு ராஜாத்தி ரோஜாக்கிடி திரைப்படத்தில் யாரோ மன்மதன், கோவிலின் மணித்தேரோ, மானோ பொன்மணி நகையில்லா சிலைதானோ. இலக்கம் எட்டு சிங்காரவேலன் திரைப்படத்தில் தூது செல்வதாரடி, உருகிடும் போது செய்வதென்னடி. இலக்கம் ஒன்பது தாய்மேல் ஆணை திரைப்படத்தில் வாய்க்கா வரம்புக்குள்ள வயசுக்குள்ள ஒதுங்கி ஒதுங்கி போகுது, மச்சா வரவை கண்டு சின்ன பொண்ணு பதுங்கி பதுங்கி போகுது. இலக்கம் பத்து தண்டனை திரைப்படத்தில் கவிஞன் என்னை பாடலாம், ரசிகன் என்னை பார்க்கலாம். இவைதான் இன்று பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல்கள். நீங்கள் அழைத்து உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம்.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: அவன் நேர்களை பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் பிள்ளை மனம், வெள்ளை மனம், உள்ளத்திலே, உன் அன்பு சீதனம், ஒரு மலரின் பயணம், இரண்டு கோலங்கள், ஒரு கூட்டில் சின்ன கோகிலம் இரண்டு, மூன்று இது நம்ம பூமி திரைப்படத்தில் ஒரு போக்கிரி ராத்திரி பார்க்கிற பார்வைதான், இலக்கம் நான்கு சக்தி வெற்றிவேல் சக்திவேல் தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே, ஐந்து தாளாட்டு பாடவா, வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, ஆறு மாநகர காவல் வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை, இலக்கமேழு ராஜாத்தி ரோஜாக்கிளி ராரோ மன்மதன் கோவிலின் மணித்தேரு, இலக்கமெட்டு சிங்காரவேலன் தூது செல்வதாரடி, இலக்கம் ஒன்பது தாய்மேலானை வாய்க்கா வரம்புக்குள்ள வயசுப்புள்ள ஒதுங்கி ஒதுங்கி போகுது, இலக்கம் பத்து தண்டனை கவிஞன் என்னை பாடலாம், ரசிகன் என்னை பார்க்கலாம். இப்பொழுது வாக்களிக்கும் நேர்கள் வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம்.
3: விரைவில்
1: நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் பாசன்,
1: மதன் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். எல்லாமே அருமையான பாடல். எனக்கு பிடித்த பாட்டு மூன்று ஆறு பத்து.
1: மூன்று ஆறு பத்து. நன்றி மதன்.
4: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் மீண்டும் காசி. ஒன்று
1: சொல்லுங்கள் காசி. ஒன்று
5: மூன்று நாலு அஞ்சு.
1: அப்படி
5: அப்படியே போட்டுருங்க.
1: நல்லது. நன்றி காசி.

0: நிகழ்ச்சி நடத்தினர். வணக்கம்.
1: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் சொல்லுங்கள்.
1: 4-3-5-6-5-6.
0: நன்றி குயின்சன்.
1: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசன், காந்தி.
0: காந்தி சொல்லுங்கள்.
2: 1-5-7-10-8.
0: நன்றி நன்றி காந்தி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
2: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். நான் மதி.
0: மதி சொல்லுங்கள்.
3: 1-8-10-1-8-10-4-2-5-4-2-5.
0: நன்றி மதி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: இன்னைக்கால வணக்கம் வாசன், நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலம் பிரேமா. நன்றி. நீங்கள் நலம் தானே?
4: ரொம்ப நலம். நன்றி வாசன் உங்களுக்கு. நல்ல பாடல்கள் எனக்கு. 3-4-5-6.
0: 3-4-5-6.
4: 9-10. அப்புறம் 1-2-8. எல்லாமே நல்ல பாடல்கள்.
0: நன்றி நன்றி பிரேமா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், நான் பிரதீபா ஹரைக்கிறேன்.
0: பிரதீபா வணக்கம், பாருங்கள்.
5: எனக்கு பிடித்த பாடல் 1-2-4-7-10.
0: நன்றி பிரதிபா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம், நான்
0: நிஷா வாருங்கள். வணக்கம்.
6: என்னோட பாடல் தெரிவுகள் 8-5-4-6.
0: 8-5-4-6. நன்றி நிஷா.
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்
0: சொல்லுங்க. சிவலிங்கம்.
7: 8-8-6-5.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. அவன் நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம்.
8: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD.
0: இப்பொழுது வாக்களிக்கும் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
9: வணக்கம் பவான்.
0: பவான் சொல்லுங்கள்.
9: எனக்கு 1-4-5-6. எல்லாரும் கோடி போடு.
0: நன்றி பவான். உயிரே உனக்காக திரைப்படத்திலிருந்து சத்யா விருப்பத்தை.

0: நேரம் 10:24 நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்த 10 பாடல்கள் பிள்ளை மெனம் வெள்ளை மெனம், உள்ளத்திலே உன்னன்பு சீதனம், ஒரு மலரின் பயணம், கோலங்கள் திரைப்படத்தில் ஒரு கூட்டில் சின்ன கோகிலம், 2-3 இது நம்ம பூமி, ஒரு போக்கிரி ராத்திரி பார்க்கிற பார்வை, 4 சக்திவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் சக்திவேல் திரைப்படத்தில் தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே, தாலாட்டு பாடவா திரைப்படத்தில் வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, மாநகர காவல் தருகின்ற வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை, சண்டித்தன செய்யலாமோ குதிரை, இலக்கமேடு ராஜா தி ரோஜாக்கிளி திரைப்படத்தில் யாரோ மன்மதன் கோயிலின் மணித்தேரோ, இலக்கம் 8 சிங்கார வேலன் தருகின்ற தூது செல்வதாரடி உருகிடும் போது செய்வதென்னடி, 9 தாய்மேல் ஆணாய் வாய்க்கா வரம்புக்குள்ள வயசுப்புள்ள ஒதுங்கி ஒதுங்கி போகுது தண்டனை, 10 கவிஞன் என்னை பாடலாம் ரசிகன் என்னை பார்க்கலாம் இப்போது இணைகின்றார். வணக்கம். எங்களுடன் பேசலாம், சொல்லுங்கள்
1: ரசிகன். நல்ல பாடல்கள், அதுல எதை கொண்டாடுறது கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு 4-3-4-3-8 இதை சொல்றேன். பட் அந்த திருவனந்தபுரம் பத்மநாப பெருமாள் டெம்பிளை பற்றி கொண்டு வந்தீங்க வாசன் போன முறை. அப்ப நான் அங்க ஒரு மாதம் அங்க நின்றுனேன். அப்ப ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வரையும் அங்க போவோம். அங்க போனா நீங்க வேட்டி பேண்ட்ஸ் ஓட எல்லாம் போயிடலாம், வேட்டி மாத்தி வெறுமையோட போகணும். மிகப்பெரிய ஒரு ஆலயம், அதே மாதிரி ஆட்டுக்காலம்மன் சொல்லி இன்னொரு கோயிலும், அது ரெண்டுமே அங்க மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்கள். அப்ப நீங்க சொல்லியிருக்க எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அப்ப அது எதுக்கா சொல்லுவோம்ன்ட்டு உண்மையிலேயே அழகாக
0: சொன்னதில்லை, எல்லாம் கேட்டு கேட்டு கிரகிச்சு வைக்கிறீங்களோ, அதுதான் எங்களுக்கு ஃபீட்பேக்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம். சுதா
0: சொல்லுங்க.
2: முக்கியமா சொல்ல வேணும், முக்கிய இது வந்து போன சனிக்கிழமை நாங்க மந்திரியால் வன்மோகன் முருகன் போனாங்க பொங்குறாக்கு. அப்ப ஃபேமிலியா போனாங்க. அப்ப அங்க ரசிகன் வந்து எங்களுக்கு சாம்பார் எல்லாம் கொண்டு வந்தது, சமைச்சு கொண்டு வந்து அங்க சாப்பிடறதுக்கு எல்லாம் நல்ல ஃபேமிலியா வந்தாங்க. அதை மறக்க கூடாது.
0: தெரியுமா ரசிகன் சுதா இல்லாட்டி அதுல போய் சந்திச்சு?
2: ஓ, நாங்க முதல்ல மீட் பண்ணாங்க. நாங்க மந்திரியா போய்களே மத்திரம் போய்களே மீட் பண்ணான். அப்புறம் நான் அடிக்கடி சாய்க்கிறேன். அப்ப
0: சாம்பார்
2: சாப்பிட பொங்கி அப்ப அங்க சோறெல்லாம் பண்ணி சாம்பார் எல்லாம் போட்டு சாப்பிட்டு சந்தோஷம்.
0: உங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லணும், நாங்க ரசிகன் மாமாவோட நினைஞ்சாங்க.
2: தெரியும், தெரியும் அவங்களுக்கு எல்லாம்.
0: அப்பதான் அவங்களும் சிஎம்ஆர் கேட்பாங்க எல்லாம் ஒரு காரணத்தோட.
2: ஓ நம்பி, எனக்கு வந்து 4-5-6-3 மிச்சம் உண்டாயிட்டு போங்க.
0: நன்றி சுதா, நல்ல தகவல் பரிமாறினீர்கள், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சுதா.
0: இதே சொல்லுங்கள்.
3: ஓ, நான் சொல்றேன், முதல் நீங்க வந்தா தான் ரசிகன் பேர் இது வாடலைக்கு நீங்க வந்தா வரும். இப்ப குரலை கேட்ட எல்லாம் ரசிகன் வார்த்தைகளோட ரசிகரை எனக்கு தெரியாத, அதை இந்த குடும்பத்தை ரசிகரை தெரியும். இலங்கையில கந்தரமடத்துல
0: எல்லாரும் ஒரு பின்னி பிணைஞ்சு இட்டிய சிக்கல் மாதிரி இருக்கிற சிஎம்ஆர்ல
3: அப்படி இருந்து எல்லாரும் ஜாலியான ஆக்கள் தானே, மாதன் மாதன் எல்லாம் ஜாலி டைப்புகள் தானே. ஆனபடியா ஓகே எல்லாரும்
0: இணைஞ்சு போ, என்ன எல்லாம் குடும்பமே.
3: ஓ, இது வானொலியால உங்களால இனி
0: அறிவிப்பாளர்கள் வானொலியால எங்கள்ட்ட பேர் சொல்ல வானொலி சிஎம்ஆர்
3: இல்ல அறிவிப்பாளர்களும் அப்படி இணை கதைக்கிறபடியா தான் நிஜாலிய கதைக்கிற
0: அறிவிப்பாளர் இன்றைக்கு ஒரு வருவர் நாளைக்கு ஒரு வருவர், ஆனா சிஎம்ஆர் எப்பவும் இருக்கும்.
3: சிஎம்ஆர் வானொலிக்கு நம்பி சொல்லிக் கொண்டு ரசிகனுக்கு வாழ்த்துக்கள். 4-5-1-4-5-1
0: நன்றி இதயன், நிகழ்ச்சியில் இருந்து வைக்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: எனக்கு அந்த கண்ணன் வார அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து திடீர்னு ஒரு பிரேக் ஆட்டிக்கு வர வர வர வர கண்ணன்
4: யாழ்தேவி. எனக்கு வந்து 4-1-4-1-5
0: நன்றி நன்றி கண்ணன். நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை 11 மணி வரை பதிவு செய்யலாம்.
5: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
6: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
7: The customer you're trying to reach is not available.
8: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.
0: அது புன்னகை மன்னன் தருகின்ற மதி விருப்பப்பாடு.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

0: ஜகம் நடுங்க என் பதங்களோட.
1: நேர்களை நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் அடுத்த நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் செல்வகுமார்.
1: நலம் செல்வகுமார், நன்றி. என்ன பாடல் தெரியும்? என்ன சொல்லுங்கள் செல்வகுமார், என்ன
2: இது சொல்லுது? ஒரு விதரம் என்று உங்களுக்கும் தெரியும். அது என்ன விதம்?
1: இல்லை, அந்த புரட்டாதி மாத மகாலயம் என்று ஒன்று வாருது. அது என்னண்டா செல்வகுமார்? எங்களது முன்னோர்கள், எங்களது இறந்த ஆத்மாக்கள், அம்மா அப்பா அப்பப்பா தத்தா எல்லாருக்கும் நாங்கள் இந்த புரட்டாதி மாதத்தில் மாலையம் கொடுக்கிறது. அது புரட்டாதி மாதம் நேற்றைய தினம் ஆரம்பிச்சது நினைக்கிறேன். 29ஆம் தேதி ஆரம்பிச்சது. இன்று 28 ஆரம்பிச்சது
2: நினைக்கிறேன்.
1: 10ஆம் தேதி வரை, 10ஆம் தேதி மகாமாலயம் என்று புரட்டாதி மகாமாலயம். நீங்கள் இப்போ பொதுவாக பிதிர்கடன்களை நாங்கள் அவர்களின் நினைவு நாட்களில் திருதி நாட்களில் செய்கிறது. அது செய்ய தவறியவர்கள் கூட இந்த மகாலய நாட்களில் செய்தால் அனைத்து அந்த பிதிர்கடன்களும் செய்ததுக்கு சமனாக இருக்கும். சிலவேளை நீங்கள் ஆடி அமாவாசை, சித்ரா பௌர்ணமி அதுகளை கூட தவற விட்டிருந்தாலும் இந்த நான் வானவில் நிகழ்ச்சியில் அதில் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன் செல்வகுமார்.
2: சரி, இந்த வாக்கு வந்து 1, 3, 4, 5, 6, 10.
1: நன்றி, நன்றி,
2: நன்ற பாடல், நன்றி,
1: நன்றி. ஆமாம், நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்வதற்காக நாங்கள் பாடல்கள் 10 மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக தருகின்றோம். இப்பொழுது இதுவரை நிகழ்ச்சியில் தீபன், மதன், காசி, குயின்ஸ்டன், காந்தி, மதி, பிரேமா, பிரதீபா, நிஷா, சிவலிங்கம், பவான், ரசிகன், சுதா, இதயன் மற்றும் கண்ணன், செல்வகுமார் ஆகியோர் இணைந்து தங்களது வாக்குகளை பதிவிட்டிருக்கின்றார்கள். நேர்களும் இணைந்து கொண்டு காற்றலை மூலம் உங்கள் வாக்குகளை பதிவிடுவதற்காக மீண்டும் ஒரு முறை 10 நினைவூட்டுகின்றோம். இவைதான் 10 சுருக்கமாக சொல்கிறேன் நேர்களே. 1, ஒரு மலரின் பயணம் பிள்ளை மெனம் வெள்ளை மெனம். 2, கோலங்கள் ஒரு கூட்டில் சின்ன கோகிலம். 2, 3வதாக இடம்பெறுகின்ற பாடல் நேர்களே, ஒரு போக்கிரி ராத்திரி பார்க்கிற பார்வைதான் இது நம்ம பூமி. நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள் அந்த பாட்டு. 4, சக்திவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் சக்திவேல் திரைப்படத்தில் தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே. 5, தாளாட்டு பாடவா வெண்ணிலவுக்கு வானத்தை புடிக்கலையா என் கண்ணுமணிக்கு இந்த காளைய புடிக்கலையா. 6, மாநகர காவல் வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை. 7, ராஜாத்தி ரோஜாக்களி தருகின்ற யாரோ மன்மதன் கோவிலின் மணித்தேரோ. அதேபோல் 8, தூது செல்வதாரடி உருகிடும் போது செய்வதென்னடி சிங்காரவேலன். 9, வாய்க்கா வரம்புக்குள்ள வயசு பிள்ள ஒதுங்கி ஒதுங்கி போகுது தாய் மேலானு. 10, தண்டனை கவிஞன் என்னை பாடலாம் ரசிகன் என்னை பார்க்கலாம். இவைதான் 10 இணையுங்கள், வாக்களியுங்கள், தரவரிசைப்படுத்துவோம். உங்கள் வாக்குகள் எந்த அளவுக்கு சரியாக இருக்கின்றன என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம். அழைத்து உங்களது வாக்குகளை பதிவு செய்து பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பு செய்கின்ற போது ஒவ்வொரு பாடலை நீங்கள் அணுவாக ரசிக்கப் போகிறீர்கள்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,800 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
1: இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர்களை இணைப்போம். வணக்கம்.
6: வணக்கம் மாதன், நான் ஜெயபேஸ்வரன்.
1: ஏன் சொல்லுங்கள்.
6: 4, 5, 6, 3, 8, 9, 1.
1: சின்ன வயதில் 1, 2 சொன்ன ஒரு உணர்வு வருது ஜெய். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
7: வணக்கம். ஸ்தவம் எப்படி இருக்கிறீங்கள்?
1: என்ன ஸ்தவம் பாருங்கள். நலம், நன்றி. நீங்கள் நலமா?
7: நலம். நானும் பதங்க ஓன் பண்ணிக்கலாம். அரவாசி போச்சு, முழு பாட்டும் கேட்கல. முடிஞ்சா குயிக்கா செய்யல முடியும்னா சொல்லுங்கள், இல்லைன்னா கேட்ட வரைக்கும் தர வருஷப்படுத்த முடியும்.
1: நீங்கள் அப்ப காத்திருக்கணுமே, ஒரு பாடல் முடிஞ்சுதான் திரும்ப சொல்லுவேன்.
7: ஓகே, நான் ட்ரை பண்றேன்.
1: வசதி எப்படி இருக்கு? எது வசதி?
7: இப்ப சொல்லலாம், பயிர் சொல்லக்கூடாதா?
1: சரி, அப்ப காத்திருங்க. நன்றி, நன்றி. தவம் என்று சொல்ல வந்தவர் மதன்.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 10:44 நிமிடம். நேர்கள் சுயமார் தமிழ் HTN 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. 10:10 நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களது வாக்குகளை 11 மணி வரை செலுத்தலாம்.
1: 10:10 உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10:10.
0: அந்த நீ ஒரு மகராணி திரைப்பட பாடலை தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது 10 பாடல்களை மீண்டும் ஒருமுறை நேர்களுக்காக நினைவுபடுத்த விரும்புகிறோம். நேர்களே கேளுங்கள், வாக்களியுங்கள். பிள்ளை மனம் வெள்ளை மனம், ஒரு மலரின் பயணம், ஒரு கூட்டில் சின்ன கோகிலம் கோலங்கள், ஒரு போக்கிரி ராத்திரி பார்க்கிற பார்வை, இது நம்ம பூமி. 4வது தங்க பதக்கத்தின் மேலே முத்து பதித்தது போலே. 5 வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா. 6 வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை, சண்டித்தனம் செய்யலாமோ குதிரை. 7 யாரோ மன்மதன் கோவிலின் மணித்தேரோ. 8 தூது செல்வதாரடி. 9 வாய்க்காவரம்புக்குள்ள வயசு பிள்ளை. 10 கவிஞர் நினைப்பாடலாம். தவம் சொல்லுங்கள்.
2: வணக்கம் சொல்லுங்க. எனக்கு வந்து 6வது 1வது
0: சொல்லுங்க.
2: 5வது 2வது 9 3வது 10 4வது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே தரவரிசைப்படுத்தி கொண்டு
0: போவோம். நீங்கள் சொல்லும் போது 1வது 2வது சொல்ல தேவையில்லை. 6 5 9 10 என்று இனிமேல் காலங்களில் சொல்லுங்கள்.
2: ஓகே ஓகே ஓகே.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வாசன், நான் சத்யா பேசுறேன்.
0: சத்யா சொல்லுங்க.
3: ஓகே. 4 5 1
0: 4 5 1
3: 6 8 3 10
0: நன்றி சத்யா, நிகழ்ச்சியில் இருந்த நேர்களும் இணைந்து உங்கள் வாக்குகளை 11 மணி வரை அளிக்கலாம்.
4: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

நேர்களை இப்பொழுது அடுத்து கண்ணன் விருப்பம். கண்ணன் பாடல் கொண்டு வருகின்ற போது இந்த பாடல் உங்களிடம் இருக்கிறதா தெரியவில்லை என்று தான் பாடல் கொண்டுவருவார். எங்களிடம் எல்லா பாடல்களும் இருக்கின்றது, எந்த ஒரு பாடலும் தப்பாது எங்களை விட்டு என்ற வகையில் நீங்கள் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் பாடலை கேட்கலாம். சில வேளைகளில் நாங்கள் வைத்து கொண்டு தராமல் இருப்போம், எல்லாவற்றையும் கொடுக்க முடியாது. இப்பொழுது அந்த நயன்தாரா நடிப்பில் வெளிந்த HI திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று எங்களது கண்ணன் விருப்பத்தில்.

0: அது HI திரைப்படத்திலிருந்து கண்ணன் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்தது. நேர்களை, எங்களிடம் அனைத்து புதிய பாடல்களும் உடனுக்குடன் வந்துவிடும். நீங்கள் அந்த தயக்கம் எதுவும் கொள்ள தேவையில்லை. நீங்கள் கேட்கலாம், ஆனால் சில வேளைகளில் நீங்கள் கேட்கும் போது அந்த பாடலை தர முடியாமல் இருக்கலாம். ஆனால் அனைத்து பாடல்களும் எங்களது தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களால் உடனடியாக எங்களிடம் வந்து சேர்ந்துவிடும். ஆகவே புதிய பாடல்களா பழைய பாடல்களா எந்த பாடல்கள் வேணும் கேளுங்கள், தயங்காது, அனைத்தும் ஒளிபரப்பாகும். இப்பொழுது 10க்கு 10 நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த நேர்களை இணைப்பதற்கு முன்னர் சுருக்கமாக பாடல்களை சொல்லி விடுகின்றோம். முதலாவது பிள்ளை மெனம் வெள்ளை மெனம் உள்ளத்திலே ஒரு மலரின் பயணம். கோலங்கள் ஒரு கூட்டில் சின்ன கோகிலம் 2. 3. இது நம்ம பூமி ஒரு போக்கிரி ராத்திரி பார்க்கிற பார்வைதான். 4. வெற்றிவேல் சக்திவேல் தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே. 5. தாளாட்டு பாடவா வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா. 6. மாநகர காவல் வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை. 7. யாரோ மன்மதன் கோவிலின் மணித்தேரோ. 8. தூது செல்வதாரடி உருகிடும் போது சொல்வது நடி சிங்காரவேலன். 9. வாய்க்கா வரம்புக்குள்ள வயசு புள்ள ஒதுங்கி ஒதுங்கி போது தாய்மேரானை. 10. கவிஞர் நினைப்பாடலாம் ரசிகர் நினைப்பார்க்கலாம் தண்டனை. இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்தொரு நேரை இணைத்துக் கொண்டு பாடலுக்கு செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்?
0: நலம் நலம் ஸ்ரீராம். நன்றி. நீங்கள் எப்படி?
1: நன்றி. வளமைய அந்த முகநூல் பதிவு இருந்தீங்க, அப்ப அதுல நாங்கள் நம்பர் எடுத்துக்கொண்டு உடனே வந்துடுவோம்.
0: இதோ வருது, இந்த வந்து கொண்டிருக்குது, முகநூல் வந்து கொண்டிருக்குது.
1: நினைவூட்டியதுக்கு
0: நான் கொஞ்சம் அதை மறந்துட்டேன். ஏதோ ஒரு போக்குல
1: நான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமா
0: கோளாறு. ஸ்ரீராம் என்னதான் கோளாறு? நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
2: நன்றி.
0: 1 10 1 10 நன்றி நன்றி நிகழ்ச்சியில்
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் வாசன். செல்வி.
0: செல்வி வணக்கம்.
3: நானும் முகநூலை தான் பார்த்துட்டு இருந்தேன். உங்களை பாட்டுகளை கேட்க கிடைக்க என்ன பெயில பார்த்துட்டு இருந்தேன். வந்து
0: இப்ப போட்டுட்டேன் செல்விய.
3: அப்படியா? மன்னிச்சு மறந்து விட்டுட்டோம்.
0: மன்னிச்சிட்டீங்களா? அப்ப
3: பத்தாவது
0: பாடலுக்கு முதல் வாக்களித்த ஒரு ரசிகை. நன்றி. அதே வேகத்தில் செல்வி விருப்ப பாடல்.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10க்கு 10
2: மணத்தியால செய்திகள்.
3: CMR Tamil HD Hourly News.
4: இலங்கையின் ஆளும் தரப்பான மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் நடைபெற்ற கருத்து பரிமாற்றத்தில் பரஸ்பர நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அக்கட்சியின் ஆந்திர மாநில இணை பொறுப்பாளரும் தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துக் கொண்டார். அரசு பல்கலைக்கழகங்கள் கடுமையான மனிதவள பற்றாக்குறை, போதிய உள்கட்டமைப்பு வசதியின்மை மற்றும் அரசாங்கத்தின் தன்னிச்சையான முடிவுகளால் மிக மோசமான நெருக்கடியை சந்தித்து வருவதாக கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் மு ரவி தெரிவித்தார். பாடசாலை மாணவர்களின் சீருடையில் மாற்றம் கொண்டு வருவது குறித்து ஆலோசித்து வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகம் தெரிவித்துள்ளார். பலூன் ஹாங் பயிற்சியாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் டொரண்டோவில் உள்ள சீன தூதரகத்துக்கு வெளியே தங்கள் ஆன்மீக நம்பிக்கையை பின்பற்றுபவர்களுக்கு எதிராக சமீபத்தில் நடந்த தாக்குதலை கண்டிக்குமாறும் இந்த பிரச்சினையை சீனா பதிலளிக்க கோருமாறு வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்திடம் கோரிக்கை விடுத்துக் கொண்டனர். ஈரானின் சமீபத்திய முன்மொழிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிராகரித்த போதிலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு புதிய ராஜதந்திர முயற்சியாக மத்தியஸ்தர்கள் நியூயார்க்கில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர்.
2: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
2: உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
3: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
2: 10க்கு 10.
4: நேர்களே, 10க்கு 10 நிகழ்ச்சியில் வழமை போல எங்களது காற்றலை மூலம் 4166 4462 2 2 2 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்கள் தீபன், மதன், காசி, குயின்ஸ்டன், காந்தி, மதி, பிரேமா, பிரதீபா, நிஷா, சிவலிங்கம், பவான், ரசிகன், சுதா, இதயன் மற்றும் கண்ணன், செல்வகுமார், ஜே, என்எஸ், தவம், சத்யா, ஸ்ரீராம், வெண்பா, செல்வி ஆகியோரது வாக்குகளின் அடிப்படையிலும் எங்களது ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக மிக இறுதி நேரத்தில் தான் ஃபேஸ்புக்கில் நாங்கள் பதிவிட்டிருந்தோம். என்றாலும் ஓடோடி வந்து வாக்களித்திருக்கின்றார்கள் நேர்கள் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலிருந்து, அதேபோல் தாரணி சுந்தரலிங்கம், பாலசிங்கம் செந்தூர் ஆகியோர் இணைந்து கொண்டு தங்களது இன்னொருவர் யார் அவர் ஜூலியஸ் வின்சென்ட் ஆகியோர் இணைந்து கொண்டு தமது வாக்குகளை பதிவிட்டிருக்கின்றார்கள். அவர்களது வாக்குகளையும் நாங்கள் நிகழ்ச்சிகளில் இணைத்திருக்கின்றோம் என்ற வகையில் இப்பொழுது இந்த நேர்களது வாக்குகளின் அடிப்படை பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த தரவரிசையின் அடிப்படையில் தொடர்ந்து பாடல்கள் ஒலிபரப்பாக இருக்கின்றது. நேர்கள் எல்லோரும் தயாராக இருப்பீர்கள். என்னென்ன பாடல் எல்லாம் வரப்போகிறது, யார் யாரின் பாடல்கள் எல்லாம் முதலில் ஒலிபரப்பாகப்போகுது, மிக பிந்திய வாக்குகள், குறைந்த வாக்குகளை பெறுகின்ற பாடல்கள் முதலில் ஒளிபரப்பாகும். அது ஒரு நல்ல விஷயம், அதுவும் ஒரு டெக்னிக். சில பேர் அதுக்காகவே நல்ல பாடல்களுக்கு வாக்களிக்காமல் விட்டுறது. அப்படி வாக்களிக்காமல் விட்ட ஒரு நல்ல பாடல்தான் 10ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றது. தாய் மேல் ஆணை திரைப்படத்தில் சந்திரபோ

போது யாருமே தப்பிக்க முடியாது போல் தெரிகின்றது. அரசாங்க வாகனம் ஒன்றை முறைகேடாக பயன்படுத்திய வழக்கில் முன்னாள் அமைச்சர் AHM பௌசி இப்போது குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் சிரேஷ்ட அமைச்சராக இருந்த AHM பௌசிக்கு எந்த ஒரு துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை. நீதிமன்றம் இதன் காரணமாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்து குறித்தான வாகனம் ஒன்றை தனது அலுவல்களுக்காக இவர் பயன்படுத்தியிருக்கின்றார். குறித்த செயற்பாடு பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக இன்று 29 செவ்வாய்க்கிழமை 2026 செப்டம்பர் மாதம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இலங்கையின் நீதித்துறை, குற்றப்புலனாய்வுத்துறை, சட்டம், நீதி எல்லாம் மிக அழுங்குப்பிடியாக இப்போது செயற்பட்டு வருவது அண்மை காலங்களில் பல விடயங்களில் அவதானிக்க முடிகிறது. பல நல்ல பாடல்கள் எல்லாம் பின்னுக்கு வரும் என்றாலும் முன்னுக்கு ஒலிக்கும்.

0: 1980 எண்பதுகளில் வெளிவந்த 88 வெளிவந்த தாய் மேல் ஆணை திரைப்படத்தில் அந்த பாடல், அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தாய் மேல் ஆணை, நல்ல பல பாடல்கள் அந்த திரைப்படத்தில் இருக்கின்றன. இதில் இந்த பாடலும் ஒன்று. சந்திரபோஸ் இயக்கத்தில் மலேசியா வாசுவன், வாணி ஜெயராம் மற்றும் குழுவினர் குரல்களில் வைரமுத்து வரிகளில் அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. அந்த பாடல் என்னவோ ஒரே ஒரு வாக்கை பெற்றிருந்தது நேர்களை, என்ன காரணமோ தெரியவில்லை. ஆனால் இந்த பாடல் ஒரு காலத்தில் அந்த 80களில் வெளிவந்த போது ஒரு பெரிய வரவேற்பை பெற்ற பாடல். வாய்க்கா வரம்புக்குள்ள சின்னப்புள்ள ஒதுங்கி ஒதுங்கி போகுது என்ற வரிகளை முணுமுணுத்த இளைஞர் கூட்டம் பல இருக்கின்றது.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit உடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சர்வை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் அடுத்த 9வது இடத்தை பிடித்தொழிக்கின்றது பாடல். ராஜாத்தி ரோஜா கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் தேவராஜன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம், ராஜேஷ் சுரேஷ் நளினி சுலக்ஷன் ஆகியோரது நடிப்பில் சந்திரபோஸ் இசை வெளிவந்த மற்றொரு பாடல். முத்துலிங்கம் வரிகளை எழுத இந்த திரைப்படத்தில் பல பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த பாடல் நேர்கள் அவ்வப்போது கேட்ட நினைவு எனக்கு இருக்கின்றது. FM அலைவரிசைகளில் கேட்டார்களா HTயில் கேட்டார்களா தெரியவில்லை, கேட்ட நினைவு இருக்கின்றது. என்றாலும் இந்த பாடலின் துரதிர்ஷ்டம் 9வது இடத்தை பிடித்திருக்கின்றது. அந்த பாடல் அடுத்து ஒலிக்க இருக்கின்றது யாரோ மன்மதன் என்ற அந்த பாடல். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழரான சிவராஜ அனோஜன் நிலை மேலும் மேலும் ஒரு இறுக்கமான நிலைக்குள் தள்ளப்படுவது போல் தெரிகிறது நேர்களே. சிறைச்சாலைக்கு இப்போது அவர் மரண தண்டனை விதிக்கப்படும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அவரது சகோதரர் சிவராசா கம்சிதம் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. எதிர்வரும் 20 நாட்களுக்குள் மேன்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அனோஜனுக்கு அந்த நாட்டு அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், கைது செய்யப்பட்ட நாள் முதல் தனது சகோதரனுடன் தொலைபேசி ஊடாக உரையாட முடிந்ததாக கூறிய அவரது சகோதரன் கடந்த சில தினங்களாக அவருடன் தொடர்பு கொள்ள முடியாதிருப்பதாகவும், இருப்பினும் அனோஜன் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் தன்னுடன் தொடர்பு கொண்டதாகவும், 2 நாட்களாக தொலைபேசி எடுக்கவில்லை, முந்தைய நாள் இரவு அவரை அழைத்துச் சென்றுள்ளார்கள், அவர் நேற்று முன்தினம் அழைத்தார், மரண தண்டனை கொடுக்கப்படும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்களாம், இந்த சிறைச்சாலையில் தொலைபேசி வசதிகள் இல்லையாம், அதனால் தொலைபேசி ஊடாக கதைக்க முடியாது என்று சொல்லியிருக்கின்றார். எல்லோருக்கும் இந்த விஷயத்தை கூறுமாறும் சொல்லியிருக்கின்றார். அரசு செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யுமாறு சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டதாகவும் சகோதரர் சிவராஜா கம்சிதன் தெரிவித்திருக்கின்றார். ஊவாவேலச பல்கலைக்கழகத்தில் 27 வயதான அனோஜன் பட்டப்படிப்பை நிறைவு செய்து அதனுடன் தொடர்புடைய வேலைக்காகத்தான் சவுதி அரேபியா சென்றிருக்கின்றார். பாருங்கள் நேர்களே, ஒரு படித்த ஒரு பல்கலைக்கழக பட்டதாரி இப்போது சவுதி அரேபியாவில் தேவையற்ற முகநூல் பதிவினால் மிகப்பெரிய இன்னல்களுக்குள் ஆளாகி இருப்பது மட்டுமல்ல, இவரால் ஒரு சமூகமே இப்போது இன்னல் பட்டு கொண்டிருக்கின்றது. அண்ணாவை நாட்டிற்கு அழைத்து வந்தால் மாத்திரமே போதுமானது, அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்து செய்து தர வேண்டும். சமூகம் மட்டுமல்ல, அரசு ஒரு நாடே இப்போது கதிகலங்கி நிற்கின்றது. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட இப்போது அனோஜனுக்காக பல்வேறு விதமான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய பதிவு, ஏன் அனோஜன் இந்த நிலைக்கு ஆளானார், இந்த நிலை அவருக்கு உருவானதுக்கான காரணம், கல்முனை பகுதி கூடாக பாத யாத்திரை சென்று கொண்டிருந்த போது சுப்பிரமணியம் என்று அழைக்கப்படும் நாயின் மீது இஸ்லாமிய இளைஞர் ஒருவர் தாக்குதல் நடத்துவது போன்ற புகைப்படம் ஒன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தது. அந்த நிலையில் குறித்த இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகளும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தன. இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் குறித்த முஸ்லீம் இளைஞன் கைது செய்யப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். நாய் மீது தான் அறியாமல் தாக்குதல் நடத்தியதாக அந்த இளைஞர் தெரிவித்திருந்தார். பொதுமக்களிடம் மன்னிப்பும் கோரியிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பான விவாதம் சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக பேசுவர்களாகி பல்வேறு பதிவுகள் பகிரப்பட்டன. இந்த நிலையில் தான் சிவலிங்கம் தொடர்பாக பதிவிடப்பட்ட பதிவு ஒன்றில் இஸ்லாமிய நபர் ஒருவர் வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில்தான் அனோஜன் நபிகள் நாயகன் தொடர்பான பதிவு ஒன்றை வெளியிட்டு பிறகு குறுகிய நேரத்தில் அந்த பதிவை நீக்கியிருந்தார். அவர் அனோஜன் வெளியிட்ட கருத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்த சிலர் அதை பகிர்ந்து மீண்டும் பேசுபொருளாக்கியிருந்தனர். அனோஜன் வெளியிட்ட பதிவு பின்னரான சந்தர்ப்பங்களில் அரபு மொழியிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டு பகிரப்பட்ட நிலையில்தான் இந்த விஷயம் இப்போது சவுதியில் முறைப்பாடு செய்யும் அளவுக்கு பெரிதானது. ஒரு மிகப்பெரிய விபரீத விளைவாக பாருங்கள், ஒரு சிறிய விளையாட்டு மிகப்பெரிய விபரீத விளைவாக இப்போது மாறியிருக்கின்றது.

0: keep listening to CMR Tamil HD.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

நேர்களை, பொதுவாக உணவகங்களில் செய்யப்படும் வடையில் ஒன்றில் உளுந்திருக்கும் அல்லது பருப்பு இருக்கும். பருப்பு வடையில் பருப்பு இருக்கும், உளுந்து வடையில் உளுந்திருக்கும். ஆனால் மன்னாரில் ஒரு மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவில், மன்னாரில் பல்வேறு விதமான பிரதேச செயலகங்கள் இருக்கின்றன. அந்த மன்னார் பிரதேச செயலக பிரிவுகள் பலவற்றிலும் பல்வேறு விதமான உணவகங்கள் தொழிற்படுகின்றன. அந்த உணவகங்கள் பலவும் பல்வேறு சுகாதார அதிகாரிகள், பிஹெச்ஐ, பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற சுகாதார அதிகாரிகள் மூலம் நிறையவே கண்காணிக்கப்படுகின்றன. அவர் கண்காணிக்கப்படுகின்ற போதிலும் அவ்வப்போது தவறுகள் ஏற்படுத்தான் செய்கின்றது. மன்னாரில் ஒரு உணவகத்தில் நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். மன்னாரில் மன்னார் நகர பிரதேச செயலகம், நானாட்டான் பிரதேச செயலகம், முசலி பிரதேச செயலகம், மாந்தை மேற்கு பிரதேச செயலகம், மடு பிரதேச செயலகம் என்ற 5 பிரதேச செயலகங்கள் இருக்கின்றன. இதில் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட 3ம்பட்டி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் வாங்கப்பட்ட வடையில், உளுந்து வடையில் வெட்டுக்கிளி ஒன்று காணப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறித்த உணவகத்தில் வாங்கப்பட்ட வடையை சாப்பிட முற்பட்ட வேளையில் அதற்குள் வெட்டுக்குழி ஒன்று இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இன்னொரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. மன்னார் நகரப்பகுதியில் வாங்கப்பட்ட முட்டை ரொட்டியில் என்ன இருந்தது தெரியுமானீர்களே? இரும்பு கம்பி துண்டு காணப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை மன்னார் முழுவதும் ஏற்படுத்தியிருந்த நிலையில், மற்றொரு உணவகப் பொருளில் வெட்டுக்கிளி காணப்பட்டமை மன்னார் மக்கள் மத்தியில் உணவகங்கள் தொடர்பான பெரும் கவலையை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. உணவகங்கள் தூய்மை பேணுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அவதானத்துடன் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும், உணவுகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது பல தடவை அங்கு வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பல உணவகங்களுக்கு சீல் வைக்கப்படுவது இன்று அங்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. நிகழ்ச்சியில் 7ம் இடத்தை பிடிக்கின்றது இந்த பாடலும் நேர்களது ரசனைக்கு வெளியே இருந்த பாடல் ஒரே ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றது. ஏனென்றால் பாடல்கள் அடிக்கடி ஒளிபரப்பாவதில்லை என்பதுதான் எனது நினைவு.

ஒலித்தொழிந்த பாடல் கோலங்கள் திரைப்படம். அந்த திரைப்படம் 1995 ஐவி சசி இயக்கத்தில் ஜெயராம் குஷ்பு நடிப்பில் வெளிவந்திருந்தது. செப்டம்பர் 15 அந்த திரைப்படத்துக்கான இசையினை இசைஞானி வழங்கியிருக்க பாடல்கள் பலவற்றை பல்வேறு விதமான வரிகளுடன் வாலிப கவிஞர் வாலி எழுத ஒரு கூட்டில் என்ற பாடல் மனோ லேக் ஆகியோரது குரல்களில் 8 பிடித்தொழித்தோ. இந்த நேரம் 11:37. நேர்களின் நிகழ்ச்சியில் அடுத்து 7 பிடித்து ஒலிக்கும் பாடல் எது என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர், இப்போது இலங்கையில் முன்னாள் அரச முன்னாள் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, முன்னாள் இந்நாள் அரச ஊழியர்களும் பல்வேறு விதமான அரசாங்கத்தின் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் மூலம் ஸ்கிரீன் செய்யப்பட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது இப்போது தொடர்ச்சியாக சுமத்தப்பட்டு வருகின்ற நிலையில், அங்கு இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர்கள் பலருக்கும் இப்போது பல்வேறு விதமான தர்ம சங்கட நிலைமைகள் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இருக்கின்ற அரச ஊழியர்கள் கயிற்று நுனியில் நடப்பது போன்று தங்களது கடமைகளை மிகவும் கனகச்சிதமாக ஆற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு அரச ஊழியர்களையும் கண்காணிக்கின்ற ஒரு முறை அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்ற வகையில், அரச ஊழியர்கள் ஊழல் லஞ்சம் போன்றவற்றுக்கு அடிமையாகாது நேர்மையாக தமது கடமைகளை ஆற்றுவதற்கான ஒரு பொறிமுறையினை இப்போது அரசாங்கம் அங்கு உருவாக்கி இருக்கின்றது. என்றாலும் முன்பு தவறிழைத்த அரச ஊழியர்களை அரசாங்கம் விட்டு வைப்பதாக இல்லை. அந்த வகையில் தான் 158 மில்லியனுக்கு அதிகமான நிதி இழப்பை ஏற்படுத்திய ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் நில உரிமை பத்திர தீர்வுத்துறையின் முன்னாள் ஆணையாளர் ஒருவர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையகத்தின் விசாரணை அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபர் நில உரிமை பத்திர தீர்வுத்துறையின் ஆணையாளராக பணியாற்றிய போது தனது அதிகாரபூர்வ அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு நிறுவனத்தின் கடித தலைப்புகளை பயன்படுத்தி முறைசாரா விசாரணை எண்ணின் கீழ் ஒரு அறிக்கையை வெளியிட்டதாக கூறப்படுகின்றது. அதன் காரணமாக பொரல்ல பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் அந்த முன்னாள் அரச ஆணையாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.

0: அந்த பாடல் விஜயகாந்த் மற்றும் அம்பிகா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த தண்டனை திரைப்படத்தில் சந்திர போஸின் இசையில் பாடல் மலேசியா பாசுவன் பாணி ஜெயராம் ஆகியோரது குரல்களில் இந்த வேளையில் நிகழ்ச்சியில் ஏழாம் இடத்தை பிடித்தொலி தொய்ந்த நேரம் 10:11:44.
1: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
0: இந்த வேளையிலே நேர்கள், நாங்களும் தானம் தர்மங்கள் எல்லாம் செய்யலாம் நேர்களே. பாடல் வரிகளில் வந்தது போல தானம் தர்மம் அனைத்தும் செய்வதற்கு எங்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும். இப்போது அதிர்ஷ்டம் பலரை லோட்டோ வடிவில் கதவை தட்டி கொண்டு வருகிறது. கூரையை பித்து கொண்டு கொடுப்பது என்று சொல்வார்கள். அப்படி கனடாவின் ஹாலிஃபாக்ஸ் பகுதியைச் சேர்ந்த புதுமண தம்பதிகளான இரு ஒரு தம்பதியினருக்கு கடந்த செப்டம்பர் 12 நடைபெற்ற லோட்டோ கோல்போல் குழுக்களில் $1,000,000 பரிசாக கிடைத்திருக்கின்றன. 1,000,000 கிடைத்தால் என்ன வரும்? அதிர்ச்சி வரும், மகிழ்ச்சி வரும். ஆனால் அவரது மனைவி 4 மணி நேரமாக அழுதாரா? இப்படி ஒரு லோட்டோ வென்றவுடன் குறித்த தம்பதிகளில் மனைவி 4 மணி நேரம் தொடர்ச்சியாக அழுதிருக்கின்றார். தாம் லோட்டோவில் வென்று கோடீஸ்வரராக இருக்கின்ற அந்த ஆனந்த கண்ணீர் ஹாலிஃபாக்ஸ் முழுவதும் பரவி இருக்கின்றது. ஆரம்பத்தில் சில $1,000 மட்டுமே கிடைத்திருக்கும் என நினைத்து எங்கள் தேனிலவு பயணத்துக்கு பயன்படுத்தலாம் என்று திட்டமிட்டிருந்தார்களாம். ஆனால் $1,000,000 பரிசு கிடைத்துள்ளதை அறிந்ததும் தனது மனைவியின் அது உணர்ச்சி வசம் தன்னையும் ஆட்டம் காண வைத்ததாக கணவர் சொல்கிறார். இதை கேட்கின்ற போது பல கணவன்கள் பல மனைவிகள் எங்களுக்கும் ஒரு லோட்டோ கிடைக்காதா என்று நினைப்பது புரிகிறது. பரிசுத் தொகையை கண்டதும் அதிர்ச்சி அடைந்த இந்த தம்பதியினர் அந்த செய்தியை உடனடியாக நம்ப முடியாமல் மனதை அமைதிப்படுத்த நீண்ட தூர நடைப்பயிற்சி ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனது வாழ்நாளில் எனக்கு இருந்த அனைத்து நிதி பிரச்சனைகளும் ஒரே நொடியில் மறைந்து விட்டதென்று அவர்கள் இப்போது மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார்கள். அண்மையில் தங்கள் திருமணத்துக்கான கடன்களை அடைத்து முடித்து ஓய்வூதிய காலத்தை பற்றி சிந்திக்க தொடங்கிய இந்த தம்பதியினருக்கு இப்போது அந்த ஓய்வு பெரும் அதிர்ஷ்டத்தின் வடிவில் வீடு வரை வந்திருக்கின்றது.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: நேர்களே, சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் 6 இடத்தை பிடித்து ஒலித்தோன். இதை தொடர்ந்து அடுத்து 5 இடத்தை பிடித்து ஒலிக்கின்றது ஒரு பாடல். இது நம்ம பூமி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வருகிறது. மனோ மற்றும் சுமநலதா ஆகியோரது குரல்களில் நிகழ்ச்சியில் 5 இடத்தை அந்த பாடல் பிடித்திருக்கின்றது. இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஒரு மிகப்பெரிய அச்ச சூனிய சூழ்நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தமக்கு எதிரான படுகொலை முயற்சிகள் மற்றும் இராணுவ ஆட்சி கவிழ்ப்பு ஆபத்துகள் குறித்து தீவிர அச்சத்தில் இருப்பதாக ஐரோப்பிய உளவுத்துறை தகவல்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றன. பல்வேறு விதமான உலக போக்குகளுக்கு மத்தியில் உக்ரைன் ரஷ்ய யுத்தம் ஒரு தொடர்கதையாக இருக்கின்ற இந்த வேளையிலே இந்த ஆபத்துகள் குறித்து அங்கு தீவிர அச்சம் ஏற்பட்டிருப்பதாகவும், அதிபரின் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள கூட்டாட்சி பாதுகாப்பு சேவை அதிகாரிகளின் செல்போன்களை பறிக்கவும் அவர்கள் இணையம் பயன்படுத்த தடை விதிக்கவும் இப்போது உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதேவேளை கனடாவின் மில்டன், கேம்பிரிட்ஜ் மற்றும் எலரோ ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக வீடுகளுக்குள் புகுந்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த இளைஞர்களே 65 மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஹால்டன் பிராந்திய போலீஸ் பிரிவு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. கடந்த செப்டம்பர் 4 மாலை வேளையில் மில்டனில் பகுதியில் நடமாட்டம் இல்லாத ஒரு வீட்டுக்குள் சந்தேகநபர் சட்டவிரோதமாக நுழைந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதேவேளை இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸின் உயர்மட்ட தளபதி உயிரிழப்பு காசா நகரில் உள்ள அல் நஸ் பகுதியில் இன்று இடம்பெற்றிருக்கின்றது. இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஹமாஸின் உயர்மட்ட தளபதி உயிரிழந்திருந்ததாக அங்கிருக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. கனடாவின் நோர்த் பே பகுதியில் இருவர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது 100,000 டாலர்களுக்கு அதிகமான மதிப்புடைய போதைப் பொருட்கள், லோட் செய்யப்பட்ட துப்பாக்கி மற்றும் திருடப்பட்ட பொருட்கள் என்பவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதுடன் ஒரு ஆணையும் பெண்ணையும் கைது செய்திருக்கின்றார்கள். கடந்த செப்டம்பர் 22 இருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது.

0: அந்த பாடல். இது நம்ம பூமி பி வாசு இயக்கத்தில் ராதா ரவியின் தயாரிப்பில் கார்த்திக் மற்றும் குஷ்பு ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். இது நம்ம பூமி. இசைஞானி இளையராஜா இசையில் வாலி வரிகளில் அந்த பாடல். இந்த வேளையிலே ஒரு போக்கிரி ராத்திரி. மனோ மற்றும் சுவர்ணலதா ஆகியோரது குரல்களில் நிகழ்ச்சியிலே இன்று 5 இடத்தை பிடித்தொழித்தோ. இந்த நேரம் சரியாக 11:58. இன்றைய நிகழ்ச்சியில் பல பாடல்களும் ஒரு ரேர் சாங் என்று சொல்வார்கள். அந்த கட்டகரியில் வந்திருந்த பாடல்கள் என்றாலும் எங்களது நேயர்கள் அந்த பாடல்களையும் புரிந்து கொண்டு அவற்றுக்கு வாக்களித்தது மேல் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பாடல்கள் நிச்சயமாக உங்கள் உள்ளத்தை மனதை தொட்டிருக்கும் என்று நம்புகின்றோம். இன்னும் வர இருக்கின்றன பல பாடல்கள், அவற்றுடன் நாங்கள் பயணிப்போம்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் அடுத்து நான்காம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடலுடன் நாங்கள் இணைய இருக்கின்றோம். நான்காம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது மாநகர காவல் அப்படி ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து ஒழிக்கின்ற பாடல்லாம் நான்காம் இடத்தை பிடித்திருக்கின்றது. விஜயகாந்த் நடிப்பில் இந்த திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். பல்வேறு நல்ல பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம் என்றாலும் இந்த பாடல் ஒரு அருமையாக ஒழிக்கின்ற பாடல் வரிசையில் இடம்பெறுகிறது. இன்று நாங்கள் இதுவரை ஆறு பாடல்கள் ஒளிபரப்பியிருந்தோம். இப்பொழுது ஏழாவது பாடல். இந்த ஏழு பாடல்களுமே மிக மிக அருமையாக ஒழிக்கின்ற பாடல்களின் வகையீட்டில் அடங்கும். என்றாலும் நேர்கள் பலரும் இணைந்து கொண்டு அந்த பாடல்களை ரசித்து ருசித்து வாக்களித்திருந்தீர்கள். ஒருவர் இருவரில் எத்தனை நேர்கள் இணைந்திருந்தீர்கள். உண்மையில் உங்களுக்கு அந்த ரசனைக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக பாடல் ஒலிக்கின்ற போது இன்னும் அந்த பாடலை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்றால் அது மிகை அல்ல. நிச்சயமாக ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். என்ற வகையில் அடுத்து ஒலிக்கின்ற பாடலுக்குள் நாங்கள் நுழைய இருக்கின்றோம். நேரம் இப்பொழுது 12:01. இப்பொழுது கனடா தன்னிடம் மன்னிப்பு கோரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் இப்போது தனது ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். தனது தவறுகளுக்கு கனடா தன்னிடம் வந்து மண்டியிடும் மன்னிப்பு கோரும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை மெக்சிகோ வளைகுடா அமெரிக்க வளைகுடா டொரண்டோ ஒன்டாரியோ லேக் அமெரிக்கன் லேக் இப்போது கோர்மூஸ் நீரிணை ட்ரம் நீரிணையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ட்ரம்பின் சமூக வலைத்தளத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைத்தளத்தில் பெயரிட்டு பகிர்ந்துள்ள வரைபடம் இப்பொழுது சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. பாரசீக வளைகுடா பகுதியுள்ள கோர்மூஸ் நீர்ணை பகுதியை வட்டமிட்டு அதனை ட்ரம் நீர்ணை என்று குறிப்பிட்டு தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். கோர்மூஸ் நீர்ணையை திறப்பது தொடர்பாக ஈரான் முன்வைத்த 7 போர் நிறுத்தம் மற்றும் சமரச திட்டத்தை அமெரிக்க அதிபர் நிராகரித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. கோர்மூஸ் நீர்ணை முழுவதுமாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் இது சட்டபூர்வமான பெயர் மாற்றமில்லாமல் ஒரு தூண்டுதல் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுவதாகவும் உலகில் 1/5 எண்ணெய் மற்றும் எரிபொருள் செல்லும் ஒரு முக்கிய கடல்வழி தடமான இது அமெரிக்க ஈரான் மோதலால் உலகளாவிய எண்ணெய் விலை உயர்வுக்கு காரணமாகி இருப்பதும் ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு சமூக வலைத்தளங்களிலும் பல தரப்பிலும் கண்டனங்களும் விமர்சனங்களும் இப்போது எழுந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றன.

ஆமாம், அந்த பாடலும் நேர்கள் ஒரு கேட்காத ஒரு அருமையான பாடலாக இருந்தாலும் நேர்கள் விஜயகாந்த் நடிப்பில் வந்த பாடல் என்பதற்காகத்தான் அதை வாக்களித்து முன்னுக்கு கொண்டு வந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். மாநகர காவல் ஒரு பிரபலமான திரைப்படம். சந்திரபோஸ் இசையில் அந்த திரைப்படம் விஜயகாந்த் சுமா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்திருந்தது. திரைப்படத்தை ஒரு எம் தியாகராஜன் இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளில் பாடல் இந்த வேளையில் ஒலித்தோ. இந்த நேரம் சரியாக 12:09. நேர்களை, இதுவரை ஒளிபரப்பான அத்தனை 7 பாடல்களும் நேர்கள் எப்படி அடையாளம் கண்டு வாக்களித்தீர்கள் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கின்றது. 7 பாடல்களும் மிக மிக அருமையாக நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய பாடல்கள் என்றாலும் அந்த பாடல்களையும் இணைந்து நீங்கள் வாக்களித்து நிகழ்ச்சியில் தரவரிசைப்படுத்தியிருந்தீர்கள். அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 3, 2, 3 இடங்களை பிடித்திருக்கின்ற பாடல்கள் அடிக்கடி நீங்கள் கேட்டு ரசித்த பாடல்கள்தான். அதனால் தான் அந்த ஜனரஞ்சக பாடல்களுக்கு தான் நேர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது என்பதை இந்த வாக்குப்பதிவங்களுக்கு நினைவூட்டுகின்றது, உறுதிப்படுத்துகிறது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்களே, நாங்கள் பொதுவாக இந்த வளர்முக நாடுகளில் பல்வேறு விதமான கொடூரமான செயல்கள் பற்றி எல்லாம் அடிக்கடி செய்திகளில் பார்ப்போம். இப்போது வளர்ந்த நாடுகளில் கூட இவ்வாறான மிக கொடூரமான வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாகி வருகின்றன. குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் இவற்றுக்கு அடிப்படை காரணம் என்று சொல்லப்படுகின்றது. கனடாவின் ஒசாவா நகரில் சமூக வலைத்தளம் வாயிலாக அறிமுகமான பெண்ணிற்கு நச்சுப் பொருள் கொடுத்து பாலியல் வன்கொடுமை புரிந்த குற்றச்சாட்டின் கீழ் 23 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சனிக்கிழமை மாலை பேன் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் வில்சன் ரோட் நார்த் பகுதிக்கு அருகில் ஒரு குடியிருப்பில் அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளதாக பிராந்திய காவல்துறைக்கு அவசர தகவல் கிடைத்தது. அந்த தகவலை பயன்படுத்தி அந்த பெண் குற்றஞ்சாட்டப்பட்ட நபரின் வீட்டுக்கு செல்ல ஒப்புக்கொண்டதாக அவர் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகின்றது. அங்கு வைத்து அந்த பெண்ணிற்கு வலுக்கட்டாயம்

0: பேஷன் சென்டர், ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காப்ரோ நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நேர்களேத்து, தியாக தெய்வன் தெளிவனின் சிலை அகற்றப்பட்டு பல்வேறு விதமான சர்ச்சைகள் அங்கு வெடித்திருப்பதை நேர்கள் அறிவீர்கள். யாழ்ப்பாணத்தில் இந்த சிலை அகற்றப்பட்டது தொடர்பில் 3வது நாளாக இப்போது போராட்டம் நீடித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. யாழ்ப்பாண நல்லூர் பகுதியில் தியாக தெய்வன் தெளிவனின் நினைவாலயத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த சிலையை போலீசார் அகற்றி எடுத்துச் சென்றதை கண்டித்தும் அதனை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என கோரியும் யாழ்ப்பாணத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை 3வது நாளாக போராட்டம் தொடர்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. தியாக தெய்வம் திலீபனின் நினைவாலயம் முன்பாக பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றதாகவும், போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் சிலையை மீண்டும் நினைவாலயத்தில் நிறுவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். தியாக தெய்வம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகளின் ஆரம்ப நாளான கடந்த 15ஆம் திகதி நினைவாலயத்தில் அவரது சிலை அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து 12 நாட்கள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்ற நிலையில் கடந்த சனிக்கிழமை இறுதி நாள் நிகழ்வுகள் நடைபெற்றன. இதனையடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாண தலைமை போலீஸ் பொறுப்பு அதிகாரி தலைமையிலான 20க்கும் மேற்பட்ட போலீசார் 2 போலீஸ் வாகனங்களில் நினைவாலயத்திற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த சிலையை பெயர்த்தெடுத்துச் சென்றதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. நேர்கள் அறிந்ததை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலையை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என்று கோரி இப்போது தியாக தெய்வம் திலீபனின் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எங்களது தமிழ் தரப்புகளில் இந்த விடயம் தொடர்பில் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தி வருகின்ற வேளையில் இந்த போராட்டத்தின் மூலம் மீண்டும் அந்த சிலையை அந்த இடத்தில் நிறுவ வேண்டும் என்று இப்போது போராட்டத்தில் ஈடுபடுவோர் சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது.
5: வானத்தை பிடிக்கலையா ஏன் கண்ணு மணி

0: வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

நேர்களை, இலங்கையில் இப்போது மற்றொரு ஊழல் மோசடி தொடர்பான பரந்தளவிலான விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. நுரைச்சோலை புத்தளம் நுரைச்சோலை மின் நிலையத்தில் பல கோடி ரூபாய் டீசல் மோசடி செய்யப்பட்ட அந்த விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. புத்தளம் நுரைச்சோலை லக்விஜய நிலக்கரி மின் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட பல கோடி ரூபாய் பெருமதியான டீசல் மின் நிலையத்திடம் முறையாக ஒப்படைக்கப்படாமல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடி தொடர்பில் தான் இந்த விசாரணைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதேவேளை அனோஜன் சிவராஜா தூக்கிலிடப்பட மாட்டார், ஆனால் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் என்றும் ஒரு செய்தி இப்போது வெளியாகி இருக்கின்றது. அவ்வாறு செய்யப்பட்டால் நிச்சயமாக சமூகம் முழுவதுமே மகிழ்ச்சி கொள்ளும் என்பதில் மாற்றுக் கருத்துக்கு இடமில்லை. 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கின்றது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவார் என்று பொதுஜன பெரமுன அறிவித்திருக்கின்றது. அவர் இப்போது சிறையில் இருக்கின்றார். 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நாமல் ராஜபக்சவே எமது வேட்பாளர், இதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன செயலாளர் சாகர காரியவசன் தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அவர் இப்போது சிறையில் இருக்கின்றார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளியாக்கப்படுவார். இலங்கையின் 1978 ஆண்டு அரசியல் ஜாப்பின்படி குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்த ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க முடியாது என்பது இருக்கின்றது. என்றால் நாமல் ராஜபக்சவுக்கு இன்னும் அவர்தான் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படாமையினால் இந்த சாகர் காரியவசம் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதாக தெரிகின்றது. வருகின்ற நாட்கள் இதை உறுதிப்படுத்தும். அதேவேளை ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அந்த ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் கொழும்பில் இன்று 112 புதிய மெட்ரோ பஸ்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாகவும், கொழும்பு நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயணிகளுக்கு வசதியான மற்றும் பாதுகாப்பான பொது போக்குவரத்து சேவையை வழங்கும் நோக்கில் 112 புதிய மெட்ரோ பஸ்கள் இன்று முதல் சேவையில் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஆஸ்திரேலிய பிரதமர் நெதன்யாகு கடந்த வாரம் எங்களது ஐநா சபையின் பொதுச்சபையிலே உரையாற்றிய போது 77 நாடுகளின் பிரதிநிதிகள் அந்த இருக்கையை விட்டு வெளியேறி சென்ற செய்தி நேர்கள் அறிந்ததுதான். ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த வார இறுதியில் நாடுகள் சபையில் உரையாற்றியதன் பின்னர் அவர் நாடு திரும்பும் போது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பான செய்திகளும் இப்போது உலகத்தில் பேசு பொருளாகி இருக்கின்றன. அதேவேளை இப்போது இடம்பெற்று வருகின்ற பல்வேறு விதமான அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் முஸ்லிம்களின் ஈத் அல் தா ஆகிய நாட்களுக்கு அதிகாரபூர்வமாக அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கலிபோர்னியா மாநிலம் இந்த இரண்டு முக்கிய இஸ்லாமிய பெருநாள்களை தங்களது மாநில சட்டத்தில் அதிகாரபூர்வமாக அங்கீகரித்து இப்போது அனுமதி வழங்கியிருப்பதாக சொல்கின்றார்கள்.

0: நிகழ்ச்சியில் இரண்டாவிடத்தை பிடித்தளித்த இந்த அந்த பாடல் முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் லக்ஷ்மி, முரளி, ஊர்வசி ஆகியோரது நடிப்பு, சுலக்ஷன் ஆகியோரது நடிப்பில் சந்திர போஸ் இசையில். இந்த வேளையில் ராஜ், சீதாராமன் மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோரது குரல்களில் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 12:30.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: நேர்கள், டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 20°C நிலவுகிறது. இன்று மிக கூடுதலான வெப்பநிலை 23°C, மிக குறைந்த வெப்பநிலை இரவு பொழுதில் 13°C நிலவ இருக்கின்றது. காற்று மணிக்கு கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய வண்ணம் இருக்கின்றது. நேர்களை, உலக இலங்கையில் பல்வேறு இடங்களில் இப்போது பிரீமியர் லீக் போட்டிகள் களை கட்டி வருகின்றன. உதைபந்தாட்டம் சரி, கிரிக்கெட் சரி, கடினபந்து கிரிக்கெட் சரி, மென்பந்து கிரிக்கெட், இப்படி பல போட்டிகள் களை கட்டி வருகின்ற வேளையில் கல்முனையில் இப்போது கல்முனை பிராந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர்பான அறிமுக விழா நடைபெற்றிருக்கின்றது. அதேவேளை இந்த எரிபொருள் விற்க முடியவில்லை என்றால் யாரும் விற்க முடியாது என்ற ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எரிபொருள் விற்க முடியவில்லை என்றால் யாரும் எரிபொருளை விற்க முடியாது. அது யார் வெளியிட்டிருப்பார்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் அமெரிக்கா நினைப்பீர்கள், ஆனால் அமெரிக்கா இல்லை, ஈரான் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. சமீபத்தில் வளைகுடா பகுதியையொட்டி அமைந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை ட்ரம் ஜலசந்தி என பெயர் மாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்தது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில்தான் இந்த ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீப் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். கடும் போட்டி நிலவுகின்றது. அதேவேளை பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. நேர்களே, நேபாளில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய அளவிலான அந்த அனர்த்தங்களை அடுத்து இப்போது கடும் கனத்த மழை பெய்து வருகிறது. இதுவரை இந்த கனத்த மழை காரணமாக 27 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக நேபாளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அங்கு பல்வேறு விதமான நிலச்சரிவுகள், மலைச்சரிவுகள் என்பதை ஏற்பட்டிருக்கின்றன. இவ்வாறான பாதிப்புகளில் சிக்கி இதுவரை 27 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் 8 பேர் காயமடைந்துள்ள நிலையில் 4 பேர் மாயமாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், நேபாளத்தின் துயர் இப்போது துடைக்கப்படும் என்று. அதேவேளை மூணா தீவருகே படகு கவிழ்ந்தலில் 2 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. போட்டோரிக்கோ என்ற ஒரு தீவு இருக்கின்றது. உள்ள மூணா தீவு அருகே 60 பேருடன் சென்ற படகு கவிழ்ந்ததில் இந்த படகிலிருந்த 20 பேர் உயிரிழந்திருப்பதாக கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த போட்டோரிக்கோ என்பது பொதுவாக ஐக்கிய அமெரிக்கா சார்ந்த ஒரு நிலப்பரப்பாக சொல்லப்படுகின்றது. ஐக்கிய அமெரிக்காவிலிருந்து 1000 மைல் தொலைவில் அமைந்திருக்கின்றது. சான் ஜோன் என்பது அதன் தலைநகரமாக விளங்கினாலும் அமெரிக்க நிலப்பரப்புகளில் ஒன்றாக இந்த போட்டோரிக்கோ விளங்குகிறது. இது ஒரு உல்லாச பிரயாண தீவு என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதைவிட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அடுத்து வரும் காலங்கள் பல தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய காலமாக அமையும். விரைவில் ஈரான் சரணடையும் என்று இப்போது ட்ரம்ப் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்ற செய்தியும் பல இடங்களில் உலா வருகின்றது. நாமலுக்கு விளக்கமறியல் நீடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விளக்கமறியல் இன்று காலை கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அதன்படி ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கின் அவரை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படி பல்வேறு விதமான செய்திகளின் மத்தியில் தாய் மாமன் தங்கம் மோதிர திட்டம் இப்போது தமிழகத்தில் நேற்றைய தினம் தொடங்கி வைக்கப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு விதமான வரவேற்புகள் அந்த தாய் மாமன் தங்கம் மோதிர திட்டத்திற்கு கிடைத்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. நேர்களை, நிகழ்ச்சியில் முதலாவது இடத்தை பிடித்தொழிக்கின்றது பாடல். வெற்றிவேல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சித்தர் ஆகியோரது குரல்களில் சத்யராஜ் மற்றும் குஷ்பு நடிப்பில் வெளிவந்த திரைப்படம்.

அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் 12:40 நிமிடம். வெற்றிவேல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இந்த வேளையில் தங்கப்பதக்கத்தின் மேலே என்று எங்கள் தங்கம் திரைப்படத்தில் MSV இசையமைத்த அதே மேட்டை அப்படியே கையாண்டு 70 வெளிவந்த திரைப்படம் கையாண்டு வெற்றிவேல் சக்திவேல் திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் தேவா சத்யராஜ் குஷ்பு நடிப்பில் வெளிவந்திருந்தாலும் ஸ்ரீகாந்த் தேவா இசையில் அந்த பாடல் SPB மற்றும் KS சித்ர ஆகியோரது குரல்களில் வாலி வரிகளில் மீண்டும் இன்னொரு ஆரம்பத்தில் நாங்கள் இந்த பாடலை கொண்டு வந்த போதும் இந்த பாடல் முதலிடத்தை பிடித்தது. இன்றும் முதலிடத்தை பிடித்தொழித்தோய்ந்த நேரம் சரியாக 12:41 நிமிடம். இதுவரை நேரமும் இந்த 10க்கு 10 நிகழ்ச்சியில் வாக்களித்து நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்களுக்கு இப்போது நன்றி தெரிவிக்கும் நேரம். காற்றலை மூலம் இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்கள் தீபன், மதன், காசி, குயின்ஸ்டன், காந்தி, மதி, பிரேமா, பிரதீபா, நிஷா, சிவலிங்கம், வன்குவர் பவான், ரசிகன், சுதா, இதயன், அதேபோல் வன்குவர் காந்தி, வன்குவர் பவான், மொன்ரியல் ரசிகன் இப்படியெல்லாம் சொல்ல வேண்டும், கண்ணன், செல்வகுமார், ஜோ, NS தவம், சத்யா, ஸ்ரீ மொன்ரியல், ஸ்ரீராம், வெண்பா, செல்வி ஆகிய நேயர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓடோடி வந்து உங்களது வாக்குகளை அளித்தீர்கள். உங்கள் வாக்குகள் மூலம் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பாகின. அதே வேளை உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களது ஃபேஸ்புக் தளத்தினூடாகவும் பல நேர்கள் இணைந்து கொண்டு இன்றும் தங்களது வாக்குகளை அளித்திருந்தார்கள். ஃபேஸ்புக்கில் நாங்கள் பதிவிடுவதற்கு கொஞ்சம் நேர கால தாமதமாக இருந்தது என்றாலும் அதை ஒரு பொருட்டாக எடுக்காமல் தங்களது வாக்குகளை பதிவிட்டிருந்தார்கள். சாந்தா, சந்திரசேகரம், குமுதா, உதயா, ஜூலியஸ், வின்சென்ட், பாலசிங்கம், செந்தூர், ராதா, கிருஷ்ணன், தாரணி, சுந்தரலிங்கம் ஆகிய நேயர்களுக்கும் இந்த வேளையில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் வானவில் தருகின்ற பல்சுவை கதும்பு நிகழ்ச்சியுடன் 1 மணி வரை பயணிப்போம்.

0: keep listening to CMR Tamil HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
5: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
4: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407 gtbrokers.ca.
6: நேர்களை, நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்களது பாடல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல்களை விரும்பி கேட்ட ஜே, உதயகீதன் திரைப்படத்தில் மானே தேனே கட்டுப்படி பாடல் கேட்டிருந்தார். அதே போல வன்குவர் பவான், பூவரசன் திரைப்படத்தில் பூவுக்குரு அரசன் என்ற பாடல் கேட்டிருந்தார். இவர்களுடன் காசிநாதனும் இந்த பாடலை விரும்பி கேட்பார். அதே போல காசி இணைந்து கொண்டு எல்லோருக்கும் நல்ல காலம் ஒன்று நேரம் உண்டு வாழ்வியை பாடல் கேட்டிருந்தார். அந்த பாடல் மொழிக்கும் டான்மேல் ஸ்ரீ இணைந்து கொண்டு மே மாதம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒளிபரப்புமாறு கேட்டிருந்தார். இவர்களுடன் சிவலிங்கமும் இந்த பாடல்களை விரும்பி கேட்கின்றார். அவர்களது பாடல்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களே, அதே வேளை வானவில் தருகின்ற பரிசுமை கதம்ப நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு மணி வரை உங்களை மகிழ்விக்க வருகின்றது. இந்த வேளையில் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் ஒரு விடயம் சூடு பிடித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையில் கடந்த 25/9/2026 இந்த மாதம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பாக வெளியாகிய செய்தி உண்மைக்கு புறம்பான தினமும், முன்னாள் அமைச்சரின் நட்பெயருக்கு கீர்த்திக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள குறித்த செய்திக்கு நஷ்ட ஈடாக 100 மில்லியன் ரூபாய்களை வழங்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தின் சட்டத்தரணியால் உதயன் பத்திரிகை நிறுவனத்துக்கு இப்போது கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவரின் வீட்டில் வைத்து விசாரிக்கப்பட்டதாகவும், தீவகத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பாக அதன்போது விசாரிக்கப்பட்டதாகவும் குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவற்றில் எந்த உண்மையும் இல்லை என்று குறித்த கடிதத்தில் தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்கத்தினால் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக செய்தியை திரித்து, பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணை செய்ததாக செய்தி வெளியிட்டதன் மூலம் தன்னுடைய கட்சிக்காரரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இப்போது இந்த விடயம் உதயன் பத்திரிகை மூலம் வெளியான இந்த விடயம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள சர்ச்சை இரண்டு பிரிவினருக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய இழுபறியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது டான்மில் ஸ்ரீ கேட்ட மே மாத திரைப்பட பாடல்.

அந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 12:55 நேர்கள் சுயம்மா தமிழ் எச்டியின் வானவில் தரும் பெருசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இப்பொழுது நாங்களும் சில தகவல்களுடன் விடைபெற இருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாடல் விரும்பி கேட்ட ஜே, புவான், காசிநாதன், காசி மற்றும் சிவலிங்கம் ஆகியோரது பாடல்கள் ஒளிபரப்பாக நேர்கள் இருந்து கேட்டு மகளெல்லாம். இதேவேளை இப்பொழுது பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக கனடா தொடர்பில் பல்வேறு விடயங்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். விடைபெறுகின்ற போதும் இப்போது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள கேம் லூப்ஸ் பகுதியில் முகமூடி அணிந்து கருப்பு ஆடைகளுடன் பலம் வந்த தீவிர வலதுசாரி வெள்ளை தேசியவாத அமைப்பைச் சேர்ந்த நபர்களின் நடமாட்டம் குறித்து ராயல் கார்டியன் மவுண்ட் போலீஸ் தீவிர விசாரணை ஒன்றை நடத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது. அதேவேளை கனடாவிலே இப்பொழுது இன்றைய நாளில் ஒன்டாரியோவில் உள்ள குயல்ஃப் பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் 26, 2026 அன்று நடைபெற்ற ஹோம் ஹமிங் கொண்டாட்டங்களின் போது பெரும் வன்முறை மற்றும் கலவரம் ஒன்று வெடித்ததென்றும் இந்த அனுமதிக்கப்படாத இந்த வீதி சந்திப்பு கொண்டாட்டத்தில் 5000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் குவித்ததால் நிலை கட்டுப்பாட்டை மீறிச் சென்றதென்றும் மோதல்கள் கூட்டத்தில் இருந்தவர்கள் கட்டிடங்கள் மீது ஏறியும் ஜன்னல்களை உடைத்தும் போத்தல்கள் கற்கள் மற்றும் பிற பொருட்களை வீசியும் வன்முறையில் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீசார் இப்போது தெரிவித்திருக்கின்றார்கள். அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக இப்போது முடக்கி விடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதேவேளை நேர்களே இப்பொழுது மற்றொரு செய்தி கல்கரி தொடர்பான செய்தி. கல்கரியில் ஒன்றிணைந்தால் வாழ்வு, பிரிந்தால் தாழ்வு என்றொரு வாசகத்தை அல்பர்டாவிற்கு சென்ற ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் வலியுறுத்தி இருக்கின்றார். ஒன்றிணைந்தால் வாழ்வு, பிரிந்தால் தாழ்வு அல்பர்டாவுக்கு முதல்வர் டக் ஃபோர்ட் வலியுறுத்தி கல்கரியில் நடைபெற்ற தொழில்துறை மாநாட்டில் கலந்து கொண்ட போதே இந்த செய்தியை அவர் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். ஆகவே அல்பர்டா பிரிந்து செல்வதை விட கனடாவுடன் ஒன்றிணைந்து இருப்பதுதான் அவர்களுக்கு சிறப்பானது என்பதை அவர் இவ்வாறு வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது அல்பர்டா மக்களுக்கான ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கலாம், அல்லது அவர்களுக்கான ஒரு அறிவுறுத்தலாகவும் இருக்கலாம் என்றும், அதேவேளை அமெரிக்காவின் வரி கெடுபிடிகள் காரணமாக பல்வேறு விதமான தாக்கங்களை கனடா அனுபவிக்க தொடங்கி இருப்பதை நாங்கள் மறக்கவோ மறைக்கவோ முடியாது என்ற வகையில் இப்போது ஹாமில்டன் ஸ்டெல்கோ உருக்காலை ஊழியர்கள் நூற்றுக்கணக்கானோர் பணி நீக்கம் செய்யப்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் வரி கெடுபிடி காரணமாக உருக்காலை ஊழியர்கள் நூற்றுக்கணக்கானோர் இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஹாமில்டனில் உள்ள உலோக ஆலை தனது ஆலையின் ஒரு பகுதி செயற்பாடுகளை காலவரையறையின்றி நிறுத்தி வைக்கப் போவதாக, இதனால் 350 முதல் 500 ஊழியர்கள் வரை பணி நீக்கத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அதிகாரப்பூர்வமாக இப்போது அறிவித்திருக்கின்றது. அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான வரி கெடுபிடிகளே இதற்கு முதன்மை காரணம் என்பதையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான பல்வேறு விதமான பணி நீக்கங்கள் பல்வேறு தொழில்துறைகளிலும் இப்போது மெல்ல மெல்ல உருவாக தொடங்கி இருக்கின்றன என்ற அந்த செய்திகளுடன் நானும் விடைபெறும் நேர்களே. தொடர்ந்து பாடல்களுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வேண்டும். அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக இன்ற நாள் அமைய வேண்டும். உங்களது காற்றலை வழி 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் இடைவிழா இசை மலையுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். 5 மணிக்கு மீண்டும் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்து பாடல்களை விரும்பி கேட்கலாம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்கள், பாடல் விரும்பி கேட்ட நேர்கள், 10க்கு 10 நிகழ்ச்சியில் வாக்களித்து நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்கள், அதேவேளை காட்டளை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு காட்டளை பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயிரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். பெருமையுடன் வழங்கும் இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 7,98,888 முதல் ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மென்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: என்ன
1: என்ன,
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை, நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3-4-4-talenta-academy.ca.
5: தமிழகின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெயபிரமநாதன், புரூக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
6: என்ன யோசினே?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: புதிய
3: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: முழைத்து
7: கிழைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில், விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ, 416-759-2600. 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்போரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.

0: கிளில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
4: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
3: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். September 29 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: ஜி இப்படிங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 416-990-2462. அமைய கற்பிக்கப்படுகின்றன. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமட்ட மலேஷ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று செப்டம்பர் மாதம் 29 தேதி செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: இலங்கையின் ஆளும் தரப்பான மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் நடைபெற்ற கருத்து பரிமாற்றத்தில் பரஸ்பர நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அக்கட்சியின் ஆந்திர மாநில இணை பொறுப்பாளரும் தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துக் கொண்டார். அரசு பல்கலைக்கழகங்கள் கடுமையான மனிதவள பற்றாக்குறை, போதிய உள்கட்டமைப்பு வசதியின்மை மற்றும் அரசாங்கத்தின் தன்னிச்சையான முடிவுகளால் மிக மோசமான நெருக்கடியை சந்தித்து வருவதாக கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் மு ரவி தெரிவித்தார். பாடசாலை மாணவர்களின் சீருடையில் மாற்றம் கொண்டு வருவது குறித்து ஆலோசித்து வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகம் தெரிவித்துள்ளார். பலூன் ஹாங் பயிற்சியாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் டொரண்டோவில் உள்ள சீன தூதரகத்துக்கு வெளியே தங்கள் ஆன்மீக நம்பிக்கையை பின்பற்றுபவர்களுக்கு எதிராக சமீபத்தில் நடந்த தாக்குதலை கண்டிக்குமாறும் இந்த பிரச்சினையை சீனா பதிலளிக்க கோருமாறு வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானின் சமீபத்திய முன்மொழிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்த போதிலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு புதிய ராஜதந்திர முயற்சியாக மத்தியஸ்தர்கள் நியூயார்க்கில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர்.
2: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 24 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 11 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகையிலும், நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய இரவு பொழுதில் இருந்து வெள்ளிக்கிழமை காலை பொழுது வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சீமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6644-2222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், இன்று வந்து சர்வதேச காஃபி டே. ஆகையால் நீங்களுக்கு பிடித்தமான காஃபியால் நீங்கள் சில பேருக்கு காஃபி லவ்வர்ஸாக இருப்பினும், சில பேர் டீ பிரியர்களாக இருப்பார்கள். அப்படி காஃபி பிடித்தாக்கள் எப்படி விதமாக எந்தெந்த விதமான காஃபி குடிப்பீர்கள், அதை பற்றி அந்த ரெசிபி பற்றி நீங்கள் சொல்லிக்கொண்டு, அல்லது உங்களுக்கு பிடித்த காஃபி பற்றி நீங்கள் கூறிக்கொண்டு, உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகளிடலாம். இந்த காஃபி டே வந்து 1983 ஜப்பானில் தான் முதலில் கொண்டாடப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. நீங்களும் இணைந்து இந்த காஃபி நீங்கள் எப்படி விதமான காஃபிகள் குடிப்பீர்கள், அந்த காஃபி வந்து அதனுடைய ரெசிபிகளை நீங்கள் கூறிக்கொண்டு, உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகளிடலாம். இல்லை பாடல் மட்டும் வேண்டும் என்றாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகளிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2.

0: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் சிஎம் தமிழ் இருந்து உங்கள் எப்படி நலமா இருக்கு?
0: நல்ல சுகமாக இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக ஹாப்பியா இருக்கிறேன். ஹாப்பியா இருக்கும்.
0: என்ன தவறுல இருந்து குதிக்கிற ஒரு ஐடியா இருக்கா?
1: அது இப்போ 40 வருஷத்துக்கு முதல் குதிச்சாச்சு.
0: உண்மையான
1: பேரே இந்தியா தான். அம்மா வச்ச அப்பா வச்ச பேரான வழி இந்த பாட்டு கப்பம் பண்டு பட்டது. நீங்க கேட்டவுடனே நான் அவ்வளவு நாளுக்கு அந்த ஆண்டுகளுக்கு இல்ல இருந்திருக்கேன். எனக்கு உடல் ஞாபகம் வந்தது இந்த குழந்தை இருந்து யாழ்ப்பாணத்துக்கு கோப்பிப்பட்டி காய்ச்சல் கொழம்புலேருந்து ஜாழ்பாளம் ஜாழ்பாளத்திலிருந்து கொழம்புக்கு போற அந்த ட்ரெயின் தான் நான் குடிச்ச கோப்பியை போல இன்னும் அவ்வளவு நாட்டிலேயே நான் இருந்திருக்கேன். அப்படி ஒரு கோப்பியை இன்னும் நான் குடிக்கல. அது எந்த போட்டுக்கு எந்த போ தெரியாது. அது அந்த காலம் 50 வருஷத்துக்கு ஆகுது. அது ஓ அப்படி ஒரு கோப்பியை இன்னும் நான் வந்து பின்பற்றேன். எல்லா இடமும் யூரோப் எல்லாமே இருந்திருக்கேன், யூஸ்லாம் இருந்திருக்கேன். இங்கும் அப்படி ஒரு கோப்பியை இன்னும் நான் குடிக்கவே இல்லை. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தேன். இப்ப அது இருக்கோ இன்னமும் தெரியாது. முதல் ட்ரெயினோட வந்தது என்ன தெரியாது. அதான் வந்தது.
0: வாழ்நாள்ல மறக்கவே முடியாத ஒரு டேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் நல்ல ஒரு தேஸ்டி நல்ல தண்ணீர் தாகத்தில் இருக்கும் பொழுதும் நாங்கள் அந்த குடிக்கும் பானத்தினுடைய டேஸ்டை வந்து எங்களால இந்த காலத்திலயுமே மறக்க முடியாது. அப்படியான நீங்கள் அப்படி தண்ணி தாகத்தில் இருக்க குடித்த ஞாபகமா இல்லாட்டி நிஜமாக
1: கொழும்புக்கு வெளிநாட்டுக்கு போறேன் ஆசிரியருக்கும் எல்லாம் இருக்கும். இனி நாங்க இருக்க ஜாழ்பாணத்துல பிரச்சனையே இல்ல. காசுல மீதந்தாக்கள் நாங்க
0: அப்படி இல்ல. காசை பற்றி நான் சொல்ல வரையில தண்ணீர் தாகத்தில் இருக்கும் பொழுது
1: அப்படி அது இல்ல. கூட்டி கொண்டு போய் அண்ணா வாங்கி தந்தார் வெளிநாட்டு கோப்பி குடிக்க. அவருக்கு ஒரு தண்ணி விடா சொல்லுங்க. கோப்பி வந்தாலும் நான் குடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் கோப்பி குடிக்கிற அப்படியே பிளேன்ல இருந்தால்தான் அது இன்னைக்கு வேண்டாம் மடக்க இல்லாம இருக்குது. அதான் இங்க காசு பற்றி நான் கடைசியில சொல்ல வந்தது. சாரி பட்
0: நன்றி. உங்களுடைய பாடல் வர முதியா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கத்தின் குரலை

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவற விடாதீர்கள். இன்றே அழையுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜே பிரமநாதன், புரோக்கர், ரிமாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா மாதிரியா இருக்கிறேன். நீங்க?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். எங்க வேலையிலேயே போயிட்டு
2: வீட்டில ஹோம்ஒர்க் செய்து
1: கொண்டிருக்கிறேன். நல்லது, சொல்லுங்க. எனக்கு என்ன பாடல் தெரியும்?
2: தாளம் திரைப்படத்தில் எங்கே என் புன்னகை.
1: எங்கே என் புன்னகை. கோஃபியை பற்றி கேட்டேன்னு தெரியுமா?
2: ஆமாம்,
1: சொல்லுங்க.
2: இந்த ரெசிபி வந்து அரை கப் பால், அரை கப் சுடு தண்ணி, தண்ணி சூடாக்கிட்டு ஒரு ஸ்பூன் சீனி, மற்ற கால் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி, அதை மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சா அந்த மாதிரி இருக்கும்.
1: அந்த மாதிரி இருக்கும். அப்ப நீங்க ஒரு காஃபி பிரியர் அப்படியா?
2: ஆமா, கண்டிப்பா. நல்லா டயர்டா இருந்தால் எஸ்பிரஸோ குடிப்பேன். ஒரு ஷாட் கொலம்பியன் காஃபி தான் பேஸ்.
1: நல்லது. கேட்டு மகளிங்கள் உங்களுடைய பாடலை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து SP பாலா மற்றும் சோபாவின் குரலில்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், நான் மதன் கலக்கின்றேன். உங்களுக்கு மாலை வணக்கங்கள்.
3: நன்றி, உங்களுக்கு மாலை வணக்கம். சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும், எப்படி இருக்கிறீங்க முதலில்?
4: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல் தெரியும்
4: இன்றைக்கு? இந்த பாட்டை கேட்போம். இது எனக்கு எக்ஸ்கூஸ் மீ, அவர் சொன்னதுக்கு எக்ஸ்கூஸ் மீ சொல்லிக்கொண்டு எக்ஸ்கூஸ் மீ கந்தசாமி என்ற பாட்டை கேட்போம்.
3: அந்த பாடல் நல்லது, கேட்டு மாக்கிலிங்க. நன்றி
4: நன்றி நன்றி வணக்கம்
3: நன்றி. இந்த பாடல் வந்து விக்ரம் மற்றும் சுசித்ராவின் குரலில்.

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோ.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டே.
0: நீ படிச்சு பண்ணு தானே?
1: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ.
1: என்ன தள்ளிட்டு போ?
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
2: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவே தானா?
3: போடி போடி போடி, ஃபுல்லா போன லைடி கேர்ள்ஸ்.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: ஆமா, மழை என்றால் அது ஒரு வித்தியாசமான ஒரு என்ன உணர்வா இருக்கு.
2: நேற்று நானும் வந்து பக்கத்துல இருந்து போட்டு நடந்து போயிட்டேன். வரும்போது நல்ல மழையில நினைஞ்சு வந்தேன், தொண்டை கட்டிட்டு.
1: அந்த சின்ன வயசுல மழையில் நினையும் பொழுது அது ஒரு அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஆனால் இப்ப எல்லாம் அந்த மழையில நினைந்தமெண்டா உடனே சிக்க ஆகி விடுது.
2: சாடி வைக்க அந்த நேரம் வந்து கீழே மணல் மணலுக்குள்ள நின்று குளி குடிச்சு அம்மா அப்பா எல்லாம் கூப்பிடுங்க, வாடா உள்ள வாடா, எங்க வாடுறது.
1: சொல்லுங்க, என்ன பாட தெரியுது?
2: எனக்கு இந்த சரசகாண்ட பூவை படத்துல இருந்து மனசிருக்கா மனசிருக்கா அக்கா மகளே.
1: புஷ்பவனம் குப்பு சமயம் சுவனலதாவும் பாடி ஒரு பாடல்
2: யா
1: கேட்டு மகளுங்கள். நன்றி
2: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், தவம் பேசுறேன். எப்படி இருக்கீங்கள்?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
3: நான் சுகமாக இருக்கிறேன். காஃபி குடிச்சிட்டீங்களோ?
2: என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: காஃபி குடிச்சிட்டீங்களா?
2: நாங்க காஃபி குடிச்சிட்டோம். நீங்க குடிச்சிட்டீங்களா?
3: நானும் மார்னிங் குடிச்ச பிறகு டீ ஒன்று தான் குடித்தேன். என்ன, இனி இல்லை, இனி நாளைக்கு மார்னிங் தான்.
2: இனி நாளை மார்னிங் தான்.
3: என்ன காஃபியை பற்றி கேட்டிருந்தீங்க. அந்த ஊரில் வந்து ஃபேமஸான காஃபி வந்து அண்ணா காஃபி, அதான் ஃபேமஸ். நீங்கள் அந்த ஸ்டோர் இருந்தது ஹாஸ்பத்திரி உள்ளது, அந்த நியூ மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக அவன் கடை இருந்தது. நீங்கள் ரோட்டால் போனாலே அந்த பாசம் மூக்கத்துலக்கு கணவர் தெரியும். அந்த காஃபி வேண்டி அதை பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கணும், அதில் காஃபி வேண்டி கொடுக்கலாம்.
2: அதை நிறுவனம்
3: யாழ்ப்பாணத்தில் ஆஸ்பத்திரி ரோடு இருக்கல்லோ, அந்த நாங்கள் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லாம் பாஸ் பண்ணிட்டு போவோம். நியூ மார்க்கெட் இருக்கல்லோ, மார்க்கெட் அதுக்கு ஆப்போசிட்டா இருந்த கடை. இப்ப இருக்கிறதே நாங்கள் அந்த காலம் 80, 82, 82 அந்த காலத்தை நான் சொல்றேன். அப்ப கணவர் லைன்ல இப்ப அந்த கவி போன்றது நல்ல வாசமா இருக்கும். ரோட்ல அந்த அறமே இருக்கும், வணக்கம். அவ்வளவு டேஸ்ட் வாசமும் கூடினாலும் நல்ல காஃபியும். அது இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியால என்ன சரணவான் ஹோட்டல் நல்ல காஃபி இருக்குது, மற்ற பாண்டி பஜார்ல இன்னொரு ஹோட்டல் இருக்குது, சங்கீதா ரெஸ்டாரண்ட் இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அங்கே மார்னிங்ல போவோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணா இன்க்ளூடிங் காஃபி. ஆனா அங்க சரியா அங்க ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேப்பர் கப் தான் தருவார்கள், அது நமக்கு பத்தாதானே. அப்ப நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவோம். அப்ப ஃபுட்டோட ஆர்டர் பண்ற காஃபி வந்து சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் வந்த அப்புறம் தான் தரும். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிட்டு சொல்லி அவங்களுக்கு முதல் கொண்டு வந்துட சொல்லி அதை குடிச்சு முடிய பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிட்டு அந்த காஃபியும் வந்தால் நல்ல ஒரு ஃபுல் ஃபீல் ஆகும். ஆனா கனடா பொறுத்த வரைக்கும் நான் இங்க ஜூஸ் பண்றது அதிகம் டீ தான் குடிச்சாலும் வீட்டு புருவும் இருக்கும், நெஸ்கஃபேவும் இருக்கும். ஆனா நான் மார்னிங்ல ஒரு நிச்சயம் அவளிங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அழிச்சு எக் காஃபி குடிக்கிறேன். முட்டை முட்டை காஃபியா இருப்பேன். ரெண்டு முட்டி எடுத்து நல்லா அடிச்சு போட்டு உடைச்சி ஊற்றி போட்டு அந்த வெடுக்க எடுத்து போட்டு நான் நல்ல வடியா முள்ளுக்கிறேன் அடிச்சு போட்டு கேட்டில் தண்ணி வந்தோடனே கொஞ்சம் காஃபியும் போட்டு சுகரம் போட்டுவிட்டு அதையும் கலக்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சு போட்டு குடிச்சு இருக்கும்.
2: என்ன பாடல் தெரிவு?
3: வர்ணஜாலம் படத்திலிருந்து நீ வேண்டும் நீ வேண்டும் என்றும் நீ வேண்டும் அந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து கேட்போம்.
2: நல்லது.
3: இவ்வளவு நேரம் பயப்படுத்தமைக்கு மிக்க நன்றி.
2: நன்றி, நன்றி,
3: வணக்கம். நாளை சந்திப்போம்.
2: நன்றி,
3: வணக்கம்.
2: இந்த பாடல் வந்து வர்ணஜாலம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் மாதங்கியின் குரலில்.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
1: அவேந்தே எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
2: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
4: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
3: அந்த உற்சாகத்துடன் இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: எனக்கு ஜெயிலர் 2 லேந்து 1 Sun 1 Moon அந்த பாட்டு.
3: அந்த பாடல்
4: கோபியை பற்றி காய்ச்சிங்க
3: சொல்லுங்க.
4: கோபிக்கு இந்த நீர் பிரான் கோபி எனக்கு நல்ல பிடிக்கும். நல்ல இது அவங்க நல்ல இதெல்லாம் சென்ஸ் எல்லாம் போட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு முட்டை கோபி அடிச்சா முட்டை, ஒரு முட்டையும் ஒரு கொஞ்சம் கோபியும் மற்றது ப்ரோட்டினைக்ஸ், அந்த மனம் வளர்க்குறாங்க ப்ரோட்டினைக்ஸும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தேனும் போடணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதுக்கு குடிச்சிக்கண்டா உடம்பு ரெண்டு முட்டை விட்டா அவிஞ்சு போடும். எல்லாம் ஒரு முட்டை ஓகே என்ன பொறுத்தளவில். மற்றது டிம் கோட்டன் காஃபியும் நல்லது, நல்லா இருக்கும். டபுள் டபுள் சூப்பராக இருக்கும். அதுக்கு அடி அடிச்சா போனாங்க கணக்கா இருக்கு.
3: நல்லது நல்லது.
4: ஒரு கோபி இருக்கு, அவர் நன்னறிய அது இதெல்லாம் போட்டு கோபின்னா அந்த மாதிரி கோபி எல்லாரும் இந்நேரத்துல அதிகமாகும் வரவினம் ஜனங்கள் எல்லாம். கோபி வரும் கடலை வடையும் சாப்பிடாதும் தனியே சாப்பிடக்கூடாது, ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கணும். சேர்ந்து சாப்பிட்டா குடிச்சா தான் நல்லா இருக்கும். நீங்க தனியே குடிச்சா கோபி ஆகலாம்.
3: நல்லது. பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. இந்த பாடல் வந்து அனிருத்தின் ஜெயிலர் 2 திரைப்படத்திலிருந்து அனிருத்தினுடைய இசையமைப்பில், அனிருத் மற்றும் கிருஷ்ணாவின் குரலில்.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: மாலை வணக்கம் ரஜி சாரா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலம், நலமா இருக்கின்றோம். இரண்டு நாளைக்கு பிறகு சூரிய பகவான் வந்துட்டாரு. இப்ப 5 மணிக்கு தான் வந்தார்.
1: ஆமா,
2: வந்து ஒரு நல்ல ஒளிக்கதிர்களை, வெளிச்சம் நல்லா இருக்கு,
1: நல்ல காலநிலை என்று.
2: ஆமா,
1: நல்லது. நீங்க ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் அந்த பாட்டு.
1: கடல் திரைப்படம்.
2: ஆமா ஆமா.
1: அப்ப நீங்க காஃபி எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: குடிச்சிட்டேன், டீ குடிச்சிட்டேன். நான் காலையில ஈவினிங் ஒரு 2 டீ குடிப்பேன். அதை தவிர காஃபின்னு சொன்னா டிம் ஹோட்டல் பிரெஞ்ச் வெண்ணிலா தான் என் ஃபேவரேட். இப்ப அது வெளியே போனா ஒரு மூட் வந்தா அப்படி இந்த விந்தர்ல எல்லாம் நிறைய குடுப்பேன். அது இல்லாம வீட்டுல மில்க் காஃபி அல்லது எக் காஃபி அது குடிப்பேன். வீக்கெண்டுக்கு மட்டும் டெய்லி காஃபி குடிக்கிறது இல்ல, டீ தான்.
1: நல்லது, நல்லது. அப்ப நீங்க டீ தான் கூட விரும்பி குடிப்பீர்கள் அப்படியா?
2: ஆமா, டீ தான் குடிப்பேன். வீக்கெண்ட்ல ஒரு காஃபி, அது அது ஒரு ஹெல்த்தியா ஒரு மில்க் காஃபி அல்லது எக் காஃபி உண்டு. அதெல்லாம் வெளியே போனா அப்படி பிரெஞ்ச் வெனிலா குடிப்பேன், அவ்வளவுதான்.
1: நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
2: நன்றி, நன்றி,
1: நன்றி. இந்த பாடல் ரகுமானுடைய இசையமைப்பில் வைரமுத்துவனுடைய வரிகளில் அபய் மற்றும் ஹரணியின் குரலில்.

0: கேட்டுடும் முதல் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: CMR-இன் மனத்தியாள செய்திகள்.
3: மனத்தியாள செய்திகள்.
4: CMR Tamil HD Hourly News.
5: 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமது சொந்த மாவட்டங்களுக்கு வெளியே தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகர்களின் இடமாற்ற கோரிக்கைகள் 18 உத்தியோகர்கள் இல்லை என்ற காரணத்தினால் தொடர்ந்தும் நிராகரிக்கப்படக்கூடாது என வன்னித்தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு, பாதுகாப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மதுவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி சென்னையில் மகளிர் விழிப்புணர்வு பேரணி தொடங்கப்படும் என பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியா கடற்கரைக்கு அப்பால் ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கங்களைத் தொடர்ந்து எந்தவித சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை என்றும் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்றும் அவசர நிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கலிபோர்னியாவில் உள்ள ஒரு விளையாட்டு வளாகத்தில் தி நியூயார்க் டைம்ஸ் ஊடகத்தின் 40 வயது பொறியியல் நிர்வாகி ஒருவர் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இக்கொலை தொடர்பாக அவரது வயதான மாமனார், மாமியார் ஆகியோரை காவல்துறை கைது செய்துள்ளது.
3: மனத்தியால செய்திகள். CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 23°C காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 11°C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 23°C, நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25°C, வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18°C காணப்படுகின்றது. நாளைய இரவு பொழுதில் இருந்து வெள்ளிக்கிழமை காலை பொழுது வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: சமூகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்கலாம். 8 மணி வரை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆ தமிழ் HD மற்றும் TVI மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க முடிய தொலைபேசியில் 4164 4642 222.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஞ்சி, நான் மீரா பேசுறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க மீரா?
2: நலமாக இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு சந்தோஷம் படத்துல இருந்து நீங்க காஃபி காஃபின்னு பேசிட்டு இருக்கீங்க, அப்ப அதனால நான் ஒரு காஃபி கடை போடலாமோன்னு யோசனை வச்சிட்டு இருக்கேன். எனக்கு காலையில இருந்து காஃபி குடிச்சு பாட்டு வேணும்.
1: அந்த பாடல் வந்து தேவா அவர்கள் பாடிய பாடல்.
2: ஆமா ஆமா.
1: அப்ப நீங்கள் ஒரு காஃபி லவர் அப்படியா?
2: இல்ல, நான் ஸ்டீப் டீ லவர்.
1: ஸ்டீப் டீ, டபுள் டபுள். நல்லது, பாடல் கேட்டு மாக்கலுங்கள். நன்றி
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் நலமாயிருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல் தெரியும்
2: எனக்கு? இன்னைக்கு தீர்த்த கரைநிலை படத்துல ஒளியில் ஒரு கவிதை படுத்தி என்ன
1: மனோவும் சித்ராமா பாடிய பாடல்.
2: ஆமா,
1: அந்த பாடல் நீங்கள் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: சீனி அல்லது பட்டர் போட்டு அந்த கோப்பிய பிளாக் கவர் மாத்துறது. மாத்தி ஒரு ராத்திர கோப்பிக்கு ஒரு ராத்திர மல்லி அதையும் வறுக்கிறது. அதையும் நல்ல பதமாக வறுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி வேர்க்கம்பு, இந்தியன் வேர்க்கம்பு அந்த வெள்ளை கலர்ல இருக்கும், அந்த வேர்க்கம்பு இதை மூன்றும் கலந்து அரைத்தெடுத்து வைத்துக்கொண்டு அதுதான் நான் காலையில விடிய குடிக்கிறது. நல்ல இதா இருக்கு. ஊருக்கு என்றால் அதே கோபிக்கு காலையில ஆட்டை பிடிக்கிறது. ஆடு குட்டி போட்டு நல்ல பால் வச்சிருக்கும். ஆட்டு பால்ல அந்த கோப்பிய போட்டு குடிச்சால் அந்த மாதிரி இருக்கும். அந்த நாள் முழுக்க ஃபுல் எனர்ஜியா இருக்கும்.
1: நல்லது. அந்த கோப்பி வந்து ஊர் கோப்பின்னு சொல்லுவீங்க நம்ம, அப்படியா?
2: ஊர் கோப்பி தான். நான் ஊர் கோப்பி தான் வீட்டுல. இப்ப கொஞ்ச நாளா அந்த வாக்கிங் போட்டு அது கொஞ்ச நாள் டைம் பாஸ் பண்றதுக்கு அதுல இருந்து பின் கோட்டன்ல இருந்து குடிச்சு பழகி கொஞ்ச நாளா வீட்டை குடிச்சாலும் அங்க போய் இருக்க ஒரு அரை கோப்பி குடிச்சிட்டு வார்.
1: நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
2: இன்னைக்கு
1: என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் கருப்பு திரைப்படத்தில் இருந்து காட் மோட் என்ற பாட்டு.
1: அந்த பாடல் ஆமாம், கேட்ட மக்களுங்கள் நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. சாய் அபேக்கரனுடைய இசையமைப்பில் சாய் அபேக்கர் மற்றும் கானா முத்துவின் குரலில்

0: This is Midhun, your CIBC Mortgage Advisor. I'm here to help you own your dream home.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், மூர்த்தி அழைக்கிற விசால
2: எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கிறேன், நீங்கள்?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
3: டீ எல்லாம் டீ குடிக்கல, ஒரு பழங்கள் கரைச்சலாம் குடிக்கலாம்.
2: நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: வசந்த மாளிகை படத்துல இருந்து மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன அந்த பாடல்.
2: அந்த பாடல் வேண்டும். எல்லாம்
3: எனக்கு கூடுதலா கோபி விருப்பம் இல்ல, தனி லெமன் குடிக்கணும் நான். இங்க அதோட பழஞ்சோறு ஊற வச்சுட்டு குடிக்கிற தயிர் போட்டு அது குடிக்கணும்.
2: பழஞ்சோறு தயிர் போட்டு நல்லது. அதுதான் மயக்கமா இருக்கா? நல்லது, கேட்டு மகிழுங்க. நன்றி,
3: நன்றி, வணக்கம்,
2: நன்றி. இந்த பாடல் டிஎம்எஸ் மற்றும் சுசீலாவின் குரலில்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், நான் பாபி கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க ராஜி?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? வேலை முடிச்சிட்டு வீட்டு போறீங்களா? நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்? நீங்கள் காஃபி குடிப்பீங்களா அல்லது டீ குடிப்பீங்களா? ஆமாம், சில பேருக்கு ஒத்துக்கொள்ளாது. அது வந்து கூட கஃபின் கூடினது. ஆமா, நல்லது. பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் ரூப்குமார் மற்றும் திப்புவின் குரல்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
4: பிரதீபா கதைக்கிறேன்.
3: எப்படி இருக்கிறீங்க பிரதீபா?
4: நான் சுகமா இருக்கிறேன், நீங்கள்?
3: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
4: ஓகே,
3: இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: இன்னைக்கு கேளலியன் கண்மணியில இருந்து கற்பூர பொம்மை என்று கைனர்
3: சுசீலா அம்மா பாடிய பாடல்.
4: ஆமா.
3: நீங்கள் கூட டீ குடிப்பீங்களா இல்ல காஃபி குடிப்பீங்களா?
4: ரெண்டும் மாறி மாறி, ஹாஃப் ஹாஃப். எது கூடன்னு சொல்லலாது. காலையில காஃபி, ஒரு காஃபி குடிக்கிறது, பின்னிருத்துல டீ குடிக்கிறது.
3: நல்லது. பாடலும் கேட்டு மக்கள் நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல்ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் கலியோபரதம் கேட்கிறேன். தங்கஜி,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா? கூட நிகழ்ச்சிகள் கேட்டுக் கொண்டிருக்கிறேன்.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: படம் ராஜ ராஜ சோழன், பாட்டு தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால்.
1: செந்தமிழ், ஆமா, நல்லது. கேட்டு மக்களுங்கள், நன்றி.
2: கோபி
1: சொல்லுங்க.
2: கோபி, நான் வந்து கூடுதலா வீட்டுல நான் குடிக்கிறேன். என்னடா, நான் ஏழு நாளும் வேலையை போறேன். சரியா 4:45 மெக்டோனாஸ்ல எவரி டே ஒரு சிக்கன் மாப்பிடும் ஒரு கோப்பியும் 4:45 கழியவரை குடிச்சு சாப்பிட்டு அப்படியே அடுத்த வேலைக்கு மூவ் பண்ணி கொண்டு இருப்பேன். 7 days.
1: நல்லது,
2: பாய்ப்புக்கு நன்றி. தாங்க
1: நல்லது, பாடல் கேட்டு மக்களுங்க நன்றி.
2: ஆமாம், நன்றி, பாய்ப்புக்கு நன்றி.
1: இந்த பாடல் பாடியது திருச்சி லோகநாதன் அவர்கள். ஒலிக்கு வந்த நேரம் 6:45.

மணிமுடியில் தொல்காப்பியம் வீற்றிருக்கும் திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும் அணிமுத்து மாலை எட்டு தொகையாகும் பாட்டிசையும் செங்கோலே

புலவரெல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள், பொன்மேனி அலங்கார சீதனங்கள், கரைமங்கை இதழ் சிந்தும் புன்னகைக்கே விலையேது தலைதாழ்த்தி வணங்கிடுவோம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராசி, நான் கேக்குறோம்.
3: எப்படி இருக்கிறீங்க?
4: சுகமா இருக்கேன்.
3: என்ன பாடல் தெரியும்? இண்டகி
4: இண்டகி ஓட்டுகிற படத்துல இருந்து ஒவ்வொரு பூக்களும்.
3: திரைப்படம் பார்த்தீர்களா?
4: நான் பார்த்தேன். தலைவர் 3 தரம் பார்த்தவர். நோர்வு பேச்சுவார்த்தையும் இங்கு போகாம கடைசியா சொன்னீங்க தந்த படத்தை ரெண்டாம் தினம் பார்க்கணும் வந்து சொல்லி அவர் இந்த பேச்சுவார்த்தையும் விட்டு கிடைச்சது.
3: நல்லது. பாடல் கேட்டு மக்களுங்கள் நன்றி.
4: நன்றி அம்மா.
3: தாய் சித்ரா மட்டும் அவர்களுடைய குரூப் இணைந்து பாடிய பாடல்

0: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600 416-759-2600.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல் தெரிவு? கேட்டு மகளுங்கள். நன்றி. உங்களுக்கும் இந்த பாடல் நாளை நமது திரைப்படத்திலிருந்து சுசீலா மற்றும் ஜெயசுதாசின் குரல்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: அரசு பல்கலைக்கழகங்கள் கடுமையான மனித வள பற்றாக்குறை, போதிய உள்கட்டமைப்பு வசதியின்மை மற்றும் அரசாங்கத்தின் தன்னிச்சையான முடிவுகளால் மிக மோசமான நெருக்கடியை சந்தித்து வருவதாக கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் மு ரவி தெரிவித்தார். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு, பாதுகாப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பாக 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தை நிலவரம் நிச்சயமற்ற தன்மை காரணமாக ஒன்டாரியோவின் ஹாமில்டனில் உள்ள தனது எஃகு ஆலையில் பணிகளை காலவரையின்றி நிறுத்தி வைப்பதாக டெல்கோ ஹோல்டிங்ஸ் இங்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொழில் வர்த்தக நிறுவனங்களுக்கு உதவும் நோக்கில் மெட்டா என்டர்பிரைசஸ் என்ற புதிய நிறுவனத்தை பேஸ்புக் உரிமையாளரான மார்க் ஜக்கர்பர்க் துவக்கி வைத்துள்ளார். அதன் தலைவராக இந்தியாவைச் சேர்ந்த சுரந்தன் தேசா இருப்பார் என அறிவித்துள்ளார்.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 23 °C காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 11 °C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 23 °C, நாளைய இரவு பொழுது வெப்பநிலையாக 16 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 °C, வரும் வெள்ளிக்கிழமை 18 °C, சனிக்கிழமை 19 °C காணப்படுகின்றது. நாளைய இரவு பொழுதில் இருந்து வெள்ளிக்கிழமை காலை பொழுது வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் இன்று வந்து இன்டர்நேஷனல் காஃபி டே என்றபடியால் உங்களுக்கு பிடித்த காஃபி பெட்டி, அதனுடைய செய்முறை பற்றி நீங்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் நீங்கள் 8 மணி வரை இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் HD மற்றும் TVA மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4642 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம். டோபி ஒரு டாபிக் வச்சிருக்கிறீங்க. உள்ளிட்ட நின்றா அந்த பின்னரம் வந்து ஒரு பால் கோபி வந்து அந்த ப்ரூ கோபியோட பாலை வச்சுட்டு ப்ரூ கோபி தண்ணி குடிச்சா அது ஒரு கோபி குடிச்ச மாதிரியே இருக்கும், சிறப்பா இருக்கும். உள்ளிட்ட நான் கோபி போட்டா எல்லாருமே விருந்து, அத வர்றவர்கள் மட்டுமல்ல வீட்டுல இருக்கிறாங்களும் எல்லாருமே விருந்து கொடுத்து அப்படின்ற அது சிறப்பா இருக்கும். மற்றது மற்றது அந்த இது இப்ப ஈ போடுறான் சொன்னா நல்ல இஞ்சி ஏலக்காய் எல்லாத்தையும் இந்த கிராம்பு எல்லாத்தையும் ஆமா கருவா எல்லாத்தையும் உழிச்சு போட்டு ஒரு ஒரு அந்த இதுல அதை போட்டு அந்த சுடுதண்ணிகளை போட்டு கொஞ்சம் இரண்டு பாயில் பண்ணி போட்டு கொஞ்சம் சூடாக்கிட்டு இன்னொரு பாத்திரத்துல பாலை வச்சு அந்த அதை பால் கொதிச்சு வந்தப்ப இதுலயும் அதில் மிக்ஸ் பண்ணி நெய்யில என்னால கொஞ்சம் கொஞ்சம் கூட போட்டு படிக்கட்டி குடிச்சா கோபி குடிச்ச மாதிரி ஒரு ஒரு கோபி குடிக்கிற மாதிரி ஒரு தேநீர் அருந்தின மாதிரியே இருக்கும்.
1: ஆமா, அந்த வீடு முறுக்காம ஹமக்கு
2: புள்ளியல் வந்து பெருசா அவர்கள் இந்த தேநீரை அப்படி இப்படி எல்லாம் பெருசா விரும்பி அருந்த மாட்டாரு. அதனால நான் போட்டு கொடுத்தால் அந்த மாதிரி விரும்பி குடிப்பாரு.
1: நல்லது. என்ன பாடல் தெரியுது?
2: இந்த பாரடைஸ் அந்த படத்துல இருந்து பாடல் வந்து கேட்போம், புது பாடல் வந்து கேட்போம்.
1: நான் மீண்டும் பிறந்தேன்.
2: நான் மீண்டும் பிறந்தேன்.
1: நல்லது கேட்டு மக்களுங்கள், நன்றி.
2: ஆமா, ஒரு இளங்க பிள்ளை பாடி இருக்குது.
1: ஆமா, கங்கா ஆண்டு லண்டன்ல இருக்கிற இலங்கை தமிழ். ஆமா, நல்லது கேட்டு மாக்கலிங்க, நன்றி. அவருடன் சுபலட்சுமியையும் இணைந்து பாடிய பாடல், அனைத்தினுடைய இசையமைப்பில் வருகிற பாடல். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: ஆமா, அப்படி அந்த அந்த புது இசையமைப்பாளர் என்று சொன்னாலும் உங்களை அந்த ஒரு ஒரு தமிழ் உறவுகளுக்கு அங்க இலங்கையில இருக்க உறவுகளுக்கு அந்த இதுல முகம் காட்ட கொடுக்கறது, அந்த குரல் அவர்களை ஒலிக்க பண்றது, அதே ஒரு பெரிய விஷயமா நான் எதிர்பார்க்கிறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: என்னென்று சொன்னால் கனகாலமா எவ்வளவு காலமா இப்ப இப்ப இப்பதான் கொஞ்சம் அது இந்த அந்த முகம் அவசியம் வந்திருக்க தென்னிசை திரைத்துறை சிறப்பா இருக்கிற பாட்ட ஆரம்ப காலத்துல இருந்திருந்தாலும் அந்த பாடல் துறை அது தண்டைக்குள்ள இல்லாம ஏதோ ஒரு விதத்துல என்ன சொல்ற நிராகரிக்கப்பட்ட ஆக்கள் மாதிரி இருந்திருக்கும். இப்ப இப்பதான் அவர் இந்த குரல்கள் அந்த அதை ஒலிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சிறப்பான ஒரு வரவேற்பு வச்சு எல்லாருமே சூக்கும்.
1: கண்டிப்பா நல்லது. வாய்ப்புகள் கிடைத்தா எங்களுடைய சொந்தங்கள் வந்து உண்மையில் நல்ல ஒரு நிலைக்கு போக முடியும்.
2: திறமையம் இருக்குது. அதே இந்த இந்த இந்த நாடுகளும் அந்த இந்த நாடும் வந்து மற்ற அங்கத்தை இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையின் காரணமாக இவ்வளவு காலம் அது நிராகரிக்கப்பட்டது. இப்போ எவ்வளவோ அந்த ஒரு என்ன சொல்றது எல்லா திறமைக்கும் ஒரு சிறந்த வழி ஒரு ஊடாந்து இருக்கிறபடியே அதுக்கான அந்த வாய்ப்புகள் அமைய பெற்றிருக்கிறது. அது சிறப்பா இருக்கிறது. நன்றி.
1: நல்லது. நன்றி
2: நன்றி
1: நன்றி.

0: மார்க்கமென் ஸ்டீல்ஸில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் தி ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 7,98,888 முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810, 416-732-1810.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: தேவதாஸ் காய்கிறேன், சுகமா இருக்கிறீங்களோ?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் சுகமா இருக்கிறோம், நல்ல மாதிரி இருக்கு.
1: நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: வாய்ஸ் பாடிய புது பாட்டு இருக்கு தானே?
1: ஆமா, அன்னக்கிளி.
2: அன்னக்கிளி, அந்த பாட்டை கேட்க விரும்புகின்ற. காஃபியை பத்தி சொல்ல போனா, அந்த நம்ம வீட்டிலும் அதே மாதிரி தான் காஃபி குடிக்கிறது. சாக்லேட் பவுடர் வச்சிருக்கிறேன், அதோட நெஸ் காஃபி வச்சிருக்கிறேன். அதுல ஹாஃப் ஹாஃபா போட்டுட்டு கொஞ்சம் பாலை கொதிக்க வச்சுட்டு விட்டு கரைச்சி குடிச்சிருந்தால் நல்ல உஷாராயம் இருக்கும், நல்ல தெம்பாயம் இருக்கும் உடம்பு. அது இப்போ நாங்கள் இப்போ சிம்கோட்டையில் வேண்டா காஃபி மோக்கான்னு சொல்றோம். அது அவங்கள 50-50 போடுவாங்க. 50% சாக்லேட் பவுடரும் 50% காஃபியும் விடுவாங்க. நல்லா இருக்கும். மேலும் ஒரு அலுப்பா இருக்கு. நாங்கள் டிரைவிங் செய்து கொண்டு கக்கல கொஞ்சம் டயர்டுண்டா அதை வேண்டிய ஒன்று குடிச்சுட்டோம் என்றால் வீட்டை போக மட்டும் நல்ல தெம்பா இருக்கு, நல்ல உடலுக்கு நல்ல உறுதியா இருக்கும். என்ன பொறுத்தளவில் நல்லா இருக்கிறது. காஃபியும் குறைச்சு கொஞ்சம் சத்துள்ளதா காஃபி சாக்லேட் பவுடரும் போட்டா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நான் கூட குடிக்கிறது. இந்த டீ குடிக்கிறேன்டால் இஞ்சி டீ தான் கூட குடிக்கிறது. இஞ்சி டீயும் லெமனும் கலந்தது தான் குடிக்கிறது
1: கூடுதலா. தேயிலைச்சாயம் போட்டு? அப்படியா?
2: தேயிலைச்சாயம் போடுறேன் இல்ல, ஜிஞ்சர் இருக்கு தானே, ஜிஞ்சர் பவுடர் மண்டலாம் மறுபடியும் ஜிஞ்சரை நாங்கள் எடுத்து நல்லா அரைச்சி போட்டு அப்படியே போட்டு அதுக்குள்ள கொஞ்சம் எலுமிச்சம்பளியும் புட்டி போட்டா நல்லா இருக்கு. சீனி போடாம குடிக்கிறது நல்லா இருக்கு.
1: நல்லது. என்ன பாடல் தெரியும்?

0: நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நானே வாய்சன் பாடின பாட்டு
1: கேட்டு மகளுங்கள். நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி. இந்த பாடல் வந்து சிவா பத்மநாயனனுடைய இசையமைப்பில் வாகிசனுடைய வரிகளில், வாகிசன் மற்றும் ஹெல்மிஷாவின் குரலில்.

0: நகைக்கான கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
1: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்ன
2: வென்குவர்ல மழையா?
3: மழை கொஞ்சம் நின்று சன்ஷைன் அடிக்குது.

0: என்ன பாடல் தெரியுது?
1: எனக்கு வந்து மோனாலிசா படத்துல இருந்த ஹலோ ஹலோ வந்து பாடுங்க.
0: ஹலோ ஹலோ ஹலோ, ஆமாம், எஸ்பிபி சுஜாதா பாடிய பாடல்.
1: ஆமாம்,
0: கேட்டு மகளுங்கள். நன்றி.
1: நன்றி ஆஜி.
0: நன்றி.
2: ஹலோ, மோனிஷா ஹியர். ஹூ இஸ் காலிங்?

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் பண்பா,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மறக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு ஆன்ற
2: என்ன
1: பாடல் தெரியும்?
2: எனக்கு கண்களை போய் செய்ய படத்துல இருந்து
1: தோழியே உண்ணிமேனன் சின்மையை பாடிய பாடல்.
2: ஆமா,
1: கேட்டு மக்களுங்கள், நன்றி
2: நன்றி
1: நன்றி.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் இருக்கேன்.
1: நல்லது. நோர்வே எப்படி இருக்கு காலநிலை?
2: நோர்வே அழகா இருக்கு, சட்டில் நிக்குது, நல்ல அழகான காலநிலை. மழை நனைஞ்ச தெரியும், நல்ல போகிற நல்ல மழை, நல்லா இருக்கு. கொஞ்சம் வலிச்சிருந்தா நல்லா இருக்கு.
1: நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் திட்டிக்கு திரைப்படத்துல இருந்து ஒரு நிமிடமா ஒரு நிமிடமா
1: நன்றி.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162 வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமாக உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களை நினைச்சு கேட்டு சந்தோஷமா இருக்கேன்.
2: சந்தோஷமா இருக்கிறீங்க, அந்த சந்தோஷத்துல என்ன பாடல்
3: இன்னைக்கு? கத்தி படத்துல இருந்து பாட்டை கேட்போம்.
2: பாட்டை கேட்போம். செல்வி பிள்ளை கேட்டிருக்கீங்க?
3: செல்வி
2: நீங்க டான்ஸ் ஆட போறீங்க அப்படியா? நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
2: நன்றி. கத்தி திரைப்படத்திலிருந்து அனிருத்தனுடைய சேமிப்பில் மதன் காக்கியினுடைய வரிகளில் விஜய் மற்றும் சுனிதி சாரதியின் குரலில்

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம். கண்ணன் கேக்குறேன், எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: ஓ, நல்லா இருக்கும். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு கொஞ்ச நேரத்துல நீங்க போயிருவீங்க, அது வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டா போய்கொண்டிருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்துல வந்து உயிரே உயிரே பாட்டு கேட்போம். அதுக்கு முதல் நீங்க அந்த கோப்பிய பத்தி கேட்டீங்க, குயிக்கா சொல்றேன். நாங்க ஸ்ரீலங்கா நடிக்க நாங்க காலையில மட்டும்தான் கோபி குடிக்கும், மற்ற நேரம் முழுக்க தேத்தனி தானே இருக்கும். தேயிலை தோட்டங்கள் இருக்கிற கோபி சரி வராது. அப்புறம் இங்க வந்தவனதான் கொஞ்சம் கோபி கூட குடிக்க பழகிட்டோம். ஏன்னா இங்க கோபி கிடையாது தானே கூட. இந்தியாலயும் டீ தான் குடிப்பாங்க கண்ணேரு. நான் அவங்க மசாலா டீ எல்லாம் சூப்பரா இருக்கும். தம்பளர்ல கொண்டாடுற டீ எல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப இங்க வந்துதான் கொஞ்சம் கோபி கூட குடிக்க பழகிட்டு, மற்றது வேற இடத்துக்கு போய் வந்து காலைல கோபி ஒன்று தான் கொண்டு போறது. பிறகு அங்க டீ போடுறதுக்கு இடம் இல்லதானே. பிறகு அங்க எங்க கால் சென்டருக்குலாம் ஒரு சின்ன டிம்மோன் சேர்த்து வந்து விட்டாங்களாம். அப்புறம் 10 மணிக்கும் பின்னேரம் 3:30 4 மணிக்கும் கோபி தான் அடிக்கிறது அங்க. அப்படிதான் பார்த்தா நம்ம வீட்டுல வந்து டீ தான் போடுறோம், காலையில மட்டும்தான் கோபி குடிக்கிறோம். இப்ப வந்து இப்ப ரிட்டையர் ஆனபடியா காலையில கோபியோடு போட்டு குடிச்சு போட்டு அப்புறம் டீ தான் குடிக்கிறோம். அப்புறம் வெளியில போயிருக்கிற அந்த அரோமாலாங்கிற தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு கோப்பியை தருவாங்க குடிக்கிறது. டிமோன்ஸ் எல்லாம் போனா ஒரு மீடியம் காஃபி, 3 ஸ்வீட்னர் போட்டு கொஞ்சம் பால் விட்டு, அதான் எந்த கோபி மெனு. டிமோன்ஸ்ல மீடியம் தான் வந்தது, அதான் எந்த கோபி கதை. ஆனா கோபி குடிக்க பழகிட்டேன் இங்க வந்து.
4: ஆமா, அந்த கோபி சில பேர் அடிக்ட் ஆயிருந்தோம்னா அதை விடுவது சரியான கடினமாக இருக்கும். ஒரு பிளாக் காஃபி, சுகர் ஒண்ணும் இல்லாம ஜஸ்ட் காஃபி, பிளாக் காஃபி குடிச்சதா எனக்கு அந்த டெய்லி ஒரு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு.
5: நல்லதுங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள் நன்றி.
4: அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நானும் அதை சுகமா இருக்கின்றேன். பாடல் வந்து ரஜினி முருகன் படத்துல இருந்து ஆவி பறக்கும் தீ கடை, அது காலையில பறக்கணும், இப்ப பறக்குறது. ஓகே, அந்த பாடல ஓடுங்க. நான் வந்து பெருசா ஒண்ணு காபி டீ பிரியா எல்லாம் கிடையாது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுல அவ்வளவு மாடு இருந்து அவ்வளவு பாலு நான் காபி டீ குடிக்க மாட்டேன். வந்து பால் தான் குடிப்பேன் நானு. எனக்கு பால் வந்து நைட்டு பால் ஊற்றி சாப்பிட்றது, பால் எடுத்து வச்சிருவாங்க என் பங்கு. எல்லாரும் காய் போடுவாங்க, அது என் பங்கை வந்து தனியா வச்சிருவாங்க. இப்ப சாயந்தரம் பங்கை எங்க அக்கா சார் கொடுத்துருவேன். இதுதான், நான் வீட்டுல குடிக்க மாட்டேன், ஹாஸ்டல்லையும் குடிக்க மாட்டேன். இங்க வந்து அப்படியே சிங்கப்பூர் போனா இந்தோனேஷியா போனா அப்புறம் இங்க வரது அப்படியே மெது மெது அப்படியே குடிக்க ஆரம்பிச்சது. பட் ஆனா காலையில டீ தான், காலையில இஞ்சி டீ, இஞ்சி மிளகு போட்டு காய வச்சு டீ தான். மத்தியானம் குடிக்கிறது இல்ல, ஈவினிங் வந்து காஃபி, சுகர் இல்லாத காஃபி, ஜீரோ மேக்சிமம் 0% மில்க் காஃபி தான். ஆனா வீட்டுல இருக்கும்போது மத்தியானம் 11 மணிக்கு ஒரு பிளாக் காஃபி,
4: பிளாக் காஃபி
6: அவ்வளவுதான் குடிக்கிறது. சம்டைம்ஸ் ஆபீஸ்ல வேலை செய்யும் போர் அடிச்சதுன்னா பொழுது போகலன்னா போய் ஒரு பிளாக் காஃபி கொஞ்சம் குடிக்கிறது, கொஞ்சம் சும்மா போக ஒரு பிளாக் காஃபி கொஞ்சம் எடுத்து குடிக்கிறது, அவ்வளவுதான். மத்தபடி அது அது அடிக்ட். ஆனா எனக்கு வந்து சொல்லுவாங்க காஃபியை குடிச்சா நல்ல ஒரு பிரிஸ்க் ஆயிடுச்சு, தூக்கம் போச்சு. அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லாது, எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு தெரியவே இல்லை. சும்மா நடிக்கிறாங்களா என்னன்னு எனக்கும் தெரியாது.
4: தூக்கம் எல்லாம் வராது, ஆனா அது அது குடிச்சு பழகினா அதை விட முடியாம இருக்கு.
6: போலீஸ்காரங்க அந்த போலந்துக்காரங்க தான் சூப்பர்வைசர்ஸ். காலையில உள்ள நுழைந்தது அந்த பெரிய எக்ஸ்ட்ரா லார்ஜ் டிம்ஹார்டன்ஸ் டப்பாவோட வருவாங்க, தீந்துரும். ஆனா இடையில பிரேக்ல போய் வாங்கிட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் லாங் பிரேக் டு 10:30 to 12 லாங் டைம் வரை அதையும் குடிச்சிருவாங்க. அது அதுல ஒரு சுடுத்தண்ணை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே திரிவாங்க. காஃபி இருக்கிற ஒரு பிரமிப்பிலேயே போயிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு அடிக்ட், கப்பு சாயந்தரம் போற வரைக்கும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க, பாத்துருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு அவ்வளவு பெருசா ஒண்ணும் இல்ல. பட் அந்த தூக்கம் போயிடும், பிரிஸ்க் ஆயிடுங்கறதும் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல. ஆமா,
4: சும்மா சொல்றது வந்து இந்த அல்சர் இருக்கிற ஆக்களுக்கு வந்து கூடாதுன்னு சொல்வாரு.
6: ஏன் அது சொல்லுவோம் நம்ம? அது சில பேர் எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. சில பேர் நிறைய குடிச்சா நல்லமா, சில பேர் குடிச்சா நல்லதுமாங்க. சில பேருக்கு டாக்டர் வந்து காஃபி குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், இது ஒரு சமயம் இது குறவன் அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லாமே அளவோட இருந்தா நல்லதுதான்.
4: கண்டிப்பா கண்டிப்பா, அளவுக்கு மீறினா எல்லாம் நல்லதுதான்.
6: நல்லதுதான், நன்றி, வணக்கம்.
4: நல்லது, உங்களுடைய பாடலும் வரும். நன்றி,
6: நன்றி, வணக்கம்,
4: நன்றி. வணக்கம். இந்த பாடல் ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையமைப்பில், விஸ்வநாதன் அண்ட் சன்னுடைய படத்திலிருந்து அதித் மேத்யூ அவர்களுடைய குரூப் இணைந்து பாடிய பாடல்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
3: தமிழ்ஸ்டுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும், தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த நேயர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நீங்கள் 9:30 வரை சியமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2459.

0: ஹலோ, வணக்கம் டிவிஐ நேயர்களே, எப்படி இருக்கீங்க? நான் சிங்கர் ஷர்மிளா கணேஷ். இந்த முறை உங்களுக்காக ரொம்ப அருமையான பாடல்களை பாட வந்திருக்கேன். என்னோட சேர்ந்து என்னோட ஃபேவரட் சிங்கர், என்னோட தம்பி, செல்ல தம்பி ஷாம்.
1: என்னோட பேர் ஷாம். நான் கனடாக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ எல்லாம் என்னோட பாட்டு பயணம் ஃபுல்லாகவே என்னோட அக்காவோட தான் சேர்ந்து. ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு சிங் அலாங் வித் ஹர்.
0: சூப்பர். உங்களுக்கு எல்லாம் இந்த இந்த நிகழ்ச்சி எப்படி நடைபெறுதுன்னு தெரியும். டிவிஏ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் சிஎம்ஆர் 101.3 தமிழ் ஹெச்டி ரேடியோ, அது மட்டும் இல்லாமல் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற பேஜில் ஃபேஸ்புக்லையும் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நாங்கள் ஒரு குவிஸ் வச்சுருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் வரப்போது, நீங்கள் அதை பார்த்துட்டு எங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தொலைபேசி எண் 416-292-4059. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய அமேசிங் சாங்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு பாட்டும் முடியறதுக்கு ஒரு 30 செகண்ட் முன்னாடி கண்டிப்பாக கூப்பிட்ருங்க, ஸோ தட் கரெக்டாக நம்ம அந்த டைமுக்கு கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, பாட்டு போகலாமா இப்போ? சரி, முதல் பாட்டு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் அடுத்த பாட்டுக்கான க்ளூ இப்போவே நாங்கள் சொல்லிடுறோம். இது ஒரு நீ ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்க அந்த பாட்டுக்கு?